101.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக ஆர். ஜெயலட்சுமி குரலில் ஒலிக்கும் பாடல்.

101.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து தம்பி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரணி பாடியுள்ள பாடல்

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சகா ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 18ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. நேரம் காலை 5:55. நேயர்களினை கேட்கலாம் குறள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து அமைவதில்லை, பெற்றுக்கொண்டவரின் மன நிறைவை பொறுத்தே அமைகிறது. குறள் எண் 105 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: உதவி வரை தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து.
0: உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து அமைவதில்லை, பெற்றுக்கொண்டவரின் மன நிறைவை பொறுத்தே அமைகிறது. குறள் எண் 105 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

0: நேர்களை இணைந்திருப்பது மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

0: ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் காலை 6:02. நேர்களினை கேட்க இருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களை இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேர்லை நிகழ்ச்சியில் வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 நிகழ்ச்சியில் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 போட்டியின் தினசரி நிலவரம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 7:35 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் வழக்கறிஞராய் முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரை இசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நறுக்கமா என்ற தலைப்புல நேர்கள் பேச இருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்பதை நேர்வரப்பு பாடல். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மன்னவனூர் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலில் நீங்களே தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் இது இந்த தலைப்புல தோழிகள் பேச இருக்கிறீங்க. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம்தானாவில் அதிவிடயம் மருத்துவ பயங்கள் பற்றி அறியலாம். 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 4:00 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும், 2012 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் உலாவர கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசை அஞ்சல், 8:25 குக்கு, 9:15 திரைசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் புகழ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரில் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani, the news read by Akhila.

0: முனைவர்ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
1: நம் எல்லாருடைய கோபமும் நம்மையும் பிறரையும் துன்புறுத்துகிறது. இது மறக்க முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்துவிட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தாண்டுவதற்கான எளிய வழி. தானங்களில் சிறந்தது நிதானம், அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:16. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்க்கும் இந்நேரம். நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு விடியலும் நம் வாழ்க்கைக்கு இறைவன் நமக்கு அளிக்கும் ஒரு புதிய வாய்ப்பாகும். நேற்று நடந்த தோல்விகளையும் வேதனைகளையும் மனதில் சுமந்து செல்லாமல் இன்று ஒரு புதிய நம்பிக்கையுடன் பயணத்தை தொடங்குவோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6.

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீங்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. நாம் பேசும் வார்த்தைகள், நாம் செய்யும் செயல்கள், நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள், இவை அனைத்தும் நம் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. எனவே நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதையே செய்வோம். பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் மன்னிக்கும் குணமும் நன்றி உணர்வும் நம் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். அதனால் எந்த காரணத்திற்காகவும் நம் முயற்சியை நிறுத்தாமல் இருப்போம். இன்று நாம் எடுக்கும் ஒரு சிறிய முன்னேற்றம் நாளை நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும். இன்றைய நாளை புன்னகையுடன் தொடங்குவோம், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம், நம் கனவுகளை நம்புவோம், நம் உழைப்பை நேசிப்போம். வெற்றி நிச்சயமாக நம் பாதையை தேடி வரும். வணக்கப்புகள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6

அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலையின் 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் இறைவன் நம் பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கேட்கிறார். நாம் கேட்பதை உடனே தரவில்லை என்பதற்காக அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நினைக்காமல் இருப்போம். ஏனென்றால் சரியான நேரத்தில் நமக்கு நன்மை தரும் வகையில் நாம் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை அருளும் கருணை கடலவர். இந்த நாளில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பாக பேசுவோம். உதவி தேவைப்படுபவர்களுக்கு இயன்ற அளவு உதவுவோம். மன்னிக்கும் மனமும் பகிர்ந்து வாழும் குணமும் உண்மையுடன் நடக்கும் பண்பும் நம் வாழ்க்கையை இறைவனுக்கு நெருக்கமாகும். மனிதர்களின் இதயத்தை மகிழ்விப்பதும் ஒரு உயர்ந்த வழிபாடாகும். இன்று நம் இல்லத்தில் மகிழ்ச்சி மலரட்டும்.

நம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும், நம் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கட்டும், நம் மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புதிய நம்பிக்கையும் புதிய உற்சாகமும் பிறக்கட்டும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் இறைவனின் கரம் நம்மை வழிநடத்தட்டும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல்.

0: நேர்லை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரி.

திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா?

0: அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனிவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: துளசி சாகுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை, நீர்ப்பாசன மேலாண்மை, களை மேலாண்மை, முக்கிய பூச்சிகள் என்ன இருக்கு, அதையெல்லாம் நாம் வந்து இன்று பார்க்க போகிறோம். முதலில் உர மேலாண்மை. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, ஒரு நல்ல மகசூலுக்கு நல்ல உர மேலாண்மை மிகவும் அவசியம். உரம் அதிகம் போட்டால் மகசூல் அதிகம் என்பது தவறான கருத்து. பயிரின் தேவைக்கேற்ப சமநிலையான ஊட்டச்சத்து வழங்க வேண்டும். நிலம் தயாரிக்கும் போதே ஒரு ஏக்கருக்கு ஒரு டிராக்டர் 8-10 டன் மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் உரம் இடுவது நல்லது. இது மண்ணோட உயிர் சத்தையும் நீரை தாங்கும் திறனையும் அதிகரிக்கும். இயற்கை விவசாயம் மேற்கொள்பவர்கள் மண்புழு உரம் நல்ல 500-700 கிலோ மற்றும் வேப்ப முன்னாக்கு ஒரு 100-150 கிலோ வந்து பயன்படுத்தலாம். இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை விட இந்த மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, தொழு உரம் பயன்படுத்துவது மிகச் சிறந்தது. 30-35 நாட்களுக்கு பிறகு உயிர் உரங்கள் அல்லது இலைவழி ஊட்டச்சத்துக்களை நாம் தெளிப்பதால் கிளைப்பிடிப்பு அதிகமாக இருக்கும், இலை மகசூலும் அதிகமாக இருக்கும். பஞ்சகாவியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிக்கும் போது வந்து நல்ல இலைகள் செழிப்பாக வளரும், மகசூலும் அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்தாக்கில் நீர்ப்பாசன மேலாண்மை. தண்ணி எத்தனை நாளைக்கு ஒருக்க சார் விடலாம் அப்படின்னு கேட்டால், துளசி வந்து அதிக தண்ணியை விரும்பக்கூடிய ஒரு பயிர் அல்ல. வறட்சியில் கூட வரும், ஆனால் தொடர்ந்து ஈரப்பதம் கொஞ்சம் தேவைப்படும். நடவு செய்த உடனே உயிர் தண்ணி பாய்ச்சிருக்கணும், அதுக்கு பின்னாடி 5-7 நாள் கழித்து ஒரு முறை தண்ணி பாய்ச்சுங்க. கோடை காலங்களில் வந்து நீர்ப்பாசன இடைவெளியை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மழைக்காலங்களில் வந்து ஏற்கனவே மழை பெய்யும், தண்ணி வயலில் இல்லாமல் வடிக்கிறதுக்கு வேண்ட வழிகளை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிங்கன்னா 30-40% தண்ணீரை வந்து நீங்கள் சேமிக்கலாம், களையும் ரொம்ப குறையும். உரங்களை வந்து நீருடன் சேர்ந்து வழங்கும் வசதியும் கிடைக்கும், மகசூலும் நல்ல கூடும், இலைகளோட தரமும் நல்ல கூடும். அதுக்கு அடுத்தாக்கில் முக்கியமானதுங்க களை மேலாண்மை. நடவு செஞ்ச 45 நாள், அதாவது 1.5 மாசத்துல ஒரு முக்கியமான காலமாகும். முதல் களையெடுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நாட்களில் நம்ம வந்து செய்ய வேணும். ரெண்டாவது களையெடுப்பை 40-45 நாளில் செய்யலாம். இந்த களைகள் வந்து நிறைய இருந்துச்சுன்னா துளசிக்கு போகிற ஊட்டச்சத்து, நீர் மற்றும் அதுக்குள்ள பயிர் எல்லாம் போட்டி போட்டு இந்த களை நிறைய வளர ஆரம்பிச்சிடும். நம்ம ஆரம்பத்திலே வந்து களையை கட்டுப்படுத்தணும். இயற்கை விவசாயத்தில் வைக்கோல், அப்புறம் வந்து உலர்ந்த இலைகள்லாம் கூட நம்ம தரையில் அந்த மல்ச்சிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை மாதிரி போட்டு கூட களைகளை வராமல் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இதனால் களைகள் வந்து குறையும், மண்ணில் ஈரப்பதம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணப்படும், மண்ணில் வந்து வெப்பநிலை சமமாக இருக்கும். பொதுவாக பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் பூச்சி தாக்குதலில் வந்து இருக்காது. சில நேரம் வந்து இந்த இலைப்பேன் வருங்க, வெள்ளை ஈ வருங்க, சில நேரத்தில் வந்து இலை உள்ளும் புழுக்கள் வந்து வருங்க. இந்த இலை உள்ளும் புழுக்கள்னா இந்த இலைகளை தின்று அப்படியே சாப்பிடுவோம். இந்த வெள்ளை ஈன்னு பார்த்தீங்கன்னா இலையோட அடிப்பகுதியில் இருந்துக்கிட்டு அந்த சாரை உறிஞ்சோம். இந்த இலைப்பேன் தட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்கும், இலையெல்லாம் கொஞ்சம் சுருங்கி சுருங்கி இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வயலை சுத்தமாக வச்சுருந்தாலே போதுங்க. மஞ்சள் ஒட்டுப்புறைகளை அமைக்கலாம். தேவையான அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு 3-5 மில்லி வேப்ப எண்ணெய் கலந்து தெளிச்சோம்னா இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கடுத்தால நோயின்னு பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் வரும், மழை காலத்தில் வருங்க. இலையில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். மழை வந்து ரொம்ப இருக்கும்போது வேர் எலுகள் நோய் வருங்க, தண்ணி தேங்குனுச்சுன்னா அது வரும். அதே மாதிரி நுண் பூஞ்சை, இலை மேலே வந்து அப்படியே ஒரு வெள்ள தூள் மாதிரி இருக்கும். இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நோய் பாதித்த அந்த செடி அல்லது கிளை இதெல்லாம் அகற்றி விடணும். விதை நேர்த்தி மற்றும் மண் சுகாதாரத்தை பேணுவது வந்து மிக மிக அவசியங்க. தேவையான போது வந்து பக்கத்தில் இருக்கிற அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று அவங்களோட ஆலோசனைகளை வந்து கேட்டு பயன்படுத்தலாம். இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தரமான விதை அல்லது நல்ல நாற்றை தேர்வு செய்தாலே இந்த நோய் பாதுகாப்பெல்லாம் கம்மியாக இருக்கும். விதை நேர்த்தி அவசியம் செய்யுங்க. பயிர் சுழற்சி முறையை பின்பற்றணும். வயலில் தண்ணி தேங்கக்கூடாது. களைகளை கட்டுப்படுத்தணும். பூச்சி மற்றும் நோய் நிலைகளை டெய்லி வயலுக்கு போயிட்டு பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து அந்த ஆரம்ப நிலையை கட்டுப்படுத்தலாம். நல்ல மனதில் கொள்ளுங்கள், பூச்சி நோய்கள் வராமல் இருக்கிறது தான் சிறந்த பாதுகாப்பு. இப்போ அடுத்தாக்கில் அறுவடை. நடவு செய்த 75-90 நாள், அதாவது ஒரு 3 மாசத்துல வந்து முதல் அறுவடை செஞ்சிடலாம். செடியை தரையிலிருந்து ஒரு 1.5 அடி 15-20 சென்டிமீட்டர் வெட்டி விட வேணும். இதனால மீண்டும் புதிய கிளைகள் விரைவாக வளர்ந்து அடுத்த இதுக்கு தயாராகும். அதுக்கு அடுத்த அறுவடை எப்போ பண்ணலான்னு கேட்டால் திருப்பி ஒரு 2 மாசத்துலேயே நீங்கள் பண்ணிடலாம். அதே மாதிரி அறுவடை செய்யும் போது மழை பெய்யாத நாளாக

0: காலை பனி மாலை பனிலாம் இல்லாத நேரமாக பார்த்து பண்ணணும். பூக்கிறதுக்கு முன்னாடி அறுவடை செஞ்சோம்னா இலையோட தரம் நல்லா கூடும், நல்ல நறுமணம் இருக்கும், மார்க்கெட்லயும் நல்ல ரேட் இருக்குங்க. அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி சாகுபடியில அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்தல் எப்படி, அதுல இருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை பற்றி நாம் பார்ப்போம்.
1: இதுவரை துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 81 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 74 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 எனும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.

0: செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்த அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40,000 to 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால்

0: இதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்திவரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 நேரம் காலை 6:55. நேர்களினை கேட்கலாம்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம்.

0: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
1: மண்புழு வச்சு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணோம். நம்ம எக்ஸ்ரே இருக்குல்ல, இந்த எக்ஸ்ரே பயன்படுத்துவோம், அதை மண்புழுவில் லேசாக விட்டு பார்த்தோம். ஏன்னா இது மரபணு ஆராய்ச்சிக்கும் அந்த ஸ்டெம்செல் ஆராய்ச்சிக்கும் இது ரொம்ப அவசியம். ஒரு வாட்டி இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மண்புழுவோட விந்தணுக்களை எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ரேக்கு பாதிக்கப்பட்ட மண்புழுவோட விந்தணுக்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசம் எதில் இருந்ததுன்னா, அந்த வால் இருக்குல்ல, விந்தணுவோட வால் நீளமாக இருக்கும், சாட்டை மாதிரி இருக்கும். அந்த வால் எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாக்காக அப்படியே வளைஞ்சிருக்கு. இப்போ நார்மலாக இருக்கிற மண்புழுவோட விந்தணு வால் வந்து சாட்டை மாதிரி இருக்குது, அதை அப்படியே சொல்லட்டி சொல்லட்டி இதை வந்து மூவ் பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்ரே பாஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த மண்புழுவோட வால் வந்து ஜிக்ஸாக்காக போகிறதுனால அதால் வேகமாக என்ன பண்ண முடியலன்னா நகர்ந்து போக முடியல. ஸோ இப்படி ஒன்று கண்டுபிடிச்சோம், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தால ஈலையும் இதை பண்ணி பார்த்தோம், அதுலேயும் இதே ரிசல்ட் தான் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ இந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சோம்னா, விந்தணுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ரே அல்லது டிஎன்ஏவை பாதிக்கிற ஏதாவது கெமிக்கல் விந்தணுவில் பட்டுதுன்னா, விந்தணுவோட அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பாதிப்படைஞ்சதுன்னா அது வால் பகுதியை வந்து உருமாற்றம் அடைய செய்யுது. ஸோ இப்படி செய்யும்போது என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த விந்தணுவால் நகர்ந்து போக முடியாது. நகர்ந்து போகாததுனால என்ன பண்ண முடியாதுன்னா, இது ஒரு எக்கோட போய் சேர முடியாது, அடுத்த ஜென்ரேஷனை உற்பத்தி பண்ண முடியாது. ஏன் இப்படி ஒரு தகவமைப்பு இருக்குது பாருங்கள், எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விந்தணு தன்னைத்தானே இன்னொரு குழந்தைகளை உருவாக்குறதுக்கு உள்ள பணியை செய்ய மறுக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இயல்பாக நல்லா இருக்கிற ஒரு விந்தணுவோட அந்த முட்டை வந்து சேரலாம், அதனால் ஒரு தரமான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்படி எல்லாம் வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு பல வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கு. ஈலையும் மண்புழுவிலையும் தான் சார் இது கண்டுபிடிச்சிருக்கீங்க, மனுஷனில் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இயற்கை எதிர்கால குழந்தைங்களை பிறப்புக்கு வசதியாக இந்த உடம்பு என்ற எந்திரத்தை அது ரெடி பண்ணி வச்சுருக்கு. அப்போ சுற்றுப்புற சூழ்நிலையில் பல விஷயங்கள் வரலாம், வந்தாலும் அதை சரி பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட உடம்பில் வந்து வசதிகள் இருக்குது. இருந்தாலும் இந்த வசதிகளையும் முறியடிக்கிற அளவுக்கு சுற்றுப்புறம் பாதிக்கப்பட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு வர வழி இல்லை, நம்ம வந்து பாதிக்கப்பட்டு தான் ஆகணும். சமீபத்தில் டெல்லி போயிருந்தேன். டெல்லியை சுற்றி பார்த்தீங்கன்னா 10 மாடி உயரத்துக்கு பெரிய பெரிய குப்பை மேடுகள் இருக்குது. நீங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குழின்னு ஒன்று சொல்கிறீங்களா, அதில் குப்பையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை அள்ளும்போது கீழே போக போக வெப்பம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா நுண்ணுயிரிகள் வந்து அந்த குப்பையை சதிக்கும் போது வெப்பம் வெளிப்படும். சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த வெப்பம் ரொம்ப அதிகமாகிடும். வெப்பம் அதிகமாக என்ன ஆகும்னா அந்த குப்பை கிடங்கு அது மூச்சு விடும், அதுலேருந்து நிறைய வாயுக்கள் வெளிவரும். இப்போ நான் சொல்கிற கிராமத்தில் இருக்கிற உரக்குழி அது கொஞ்சம் தான் உரம் இருக்கும், அது சேர்ந்த உடனே அதை எடுத்து கொண்டு போய் வயலில் போட்டுருவோம். ஆனால் நான் சொல்கிறது டெல்லி மாதிரி பெரிய மேசிவ் சிட்டியில் இந்த குப்பை மேடுகள் 10 மாடி 20 மாடி கட்டடம் அளவுக்கு குப்பைகளை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத நிறைய கெமிக்கல்ஸ் வந்து வளிமண்டலத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுவரை யாரும் பார்க்காத அளவில் டெல்லியை சுற்றி உள்ள பகுதிகளில் ஸ்கின்ல நிறைய அலர்ஜி வருது. இந்த பிரச்சனை வெயில் காலத்தில் வேறு மாதிரி இருக்குது, குளிர்காலத்தில் வேறு மாதிரி இருக்குது. குளிர்காலத்தில் என்ன ஆகுதுன்னா வெளிப்படுற அந்த கெமிக்கல் எல்லாமே கீழே வந்துடுது. வெயில் காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் வளிமண்டலத்துக்கு மேல் பக்கம் போயிடுது. ஸோ இது மாதிரி இருக்குது, அதனால அலர்ஜிக் ரியாக்ஷன் இந்த குப்பைகளை சரியாக கையாளாத பெரிய பெரிய சிட்டிகளில் வெயில் காலத்தில் வேறு மாதிரியும் குளிர்காலத்தில் வேறு மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த நிலை நீடிச்சதுன்னா பெரிய பெரிய சிட்டிகளில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகும். தேங்க்யூ.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைமக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். கிடைச்ச இந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. வணக்கம், பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான படக்கெல்லாம் அடுத்தடுத்த அழகா அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்லி வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்குவோம். நேர்லி நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: உங்கள் பகுதியில் ஜெராக்ஸ், டைப்பிங், அச்சிடுதல், ஸ்பைரல் பைண்டிங் போன்ற அனைத்தையும் இணைத்த ஒரு வணிக அமைப்பை உருவாக்குவது எப்படி, அதற்கு எவ்வளவு செலவாகும், முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இதற்கு வங்கி கடன் கூட பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டம் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு நகரங்களுக்கு பொருந்தும். இங்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வைத்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, பல்வேறு ஆவணங்களை டைப்பிங் செய்வது, பண்ணத்தில் அச்சிடுவது, மொத்தமாக பிரிண்ட் செய்த பின்பு ஸ்பைரல் பைண்டிங் போடுவது, பேப்பரை கொடுத்தால் கட்டிங் மிஷினில் கட் பண்ணி கொடுப்பது போன்ற அனைத்து சேவைகளும் அடங்கும். கையில் கூடுதல் 50,000 முதல் 1.5 லட்சம் இருந்தால் இ சென்டர் என்ற அரசின் அனுமதியோடு இ சென்டரும் தொடங்கலாம். ஆனால் தற்போது அரசு அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பெரிய கட்டணம் எதுவும் அரசுக்கு செலுத்த வேண்டியதில்லை. 2,000 முதல் 5,000 ரூபாய் வரை மட்டும் ஆரம்பத்தில் செலுத்த வேண்டியிருக்கும். இதற்கு தேவையான உபகரணங்கள் என்னவென்றால், ஒரு ஜெராக்ஸ் மிஷின், கலரிலும் அச்சிடக்கூடிய ஸ்கேன் செய்யக்கூடிய ஒரு மிஷின், 1,55,000 ரூபாய். கணினி அமைப்புகள் தட்டச்சு மற்றும் டிடிபி செய்வதற்கு 30,000 ரூபாய். ஸ்பைரல் பெயிண்டிங் போடுவதற்கான இயந்திரம் 5,000 ரூபாய். பேப்பர் கட்டிங் மற்றும் லேமினேஷன் 10,000 ரூபாய். இதற்கு கவுண்டர்கள், தளவாடங்கள் மொத்த செலவு 2,30,000 வரை ஆகலாம். அதோடு நீங்கள் இ சென்டர் வைக்க வேண்டும், அரசு அனுமதி இல்லாமலே கூட நீங்கள் தொடங்கி அரசாங்கத்தினுடைய பல்வேறு கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது, பல ஐடி கார்டுகளை எடுத்து கொடுப்பது போன்ற பல பணிகளை செய்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வாடகை உள்ள இடம் தேவைப்படும். இதற்கு தேவையான காகிதம், மை மற்ற இதர பொருட்களை வாங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு அருமையான துறை, நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லாத துறை. ஆனால் மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியாக நீங்கள் தொடங்க வேண்டும். இதற்கு வண்ண கலர் பிரிண்ட்டுக்கு 10 ரூபாயும், சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு 1 ரூபாய் முதல் 2 ரூபாய் வரை நீங்கள் வாங்கலாம். அந்த சுருள் பிணைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பைரல் பைண்டிங்க்கு 25 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை பக்கத்தை பொறுத்து நீங்கள் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மாதத்திற்கு 20,000 முதல் 50,000 வரை நிகர லாபத்தை ஈட்ட முடியும். இதில் பல்வேறு கடன் திட்டங்களில் 80% வரை நீங்கள் கடன் பெறலாம். அதற்கு உங்களுடைய பங்காக 20% செலுத்தினால் பல்வேறு திட்டங்களில் 20% முதல் 50% மானியம், நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தீர்களோ அதில் மானியமாக மத்திய மாநில அரசுகள் அளிக்கின்றன. இது ஒரு சிலருக்கு வேலையும் கொடுக்கலாம். நீங்களும் அந்த அனைத்தையும் டைப்பிங் முதல் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டால் நல்லதொரு தொழிலாக இது அமையும். இதற்கு தமிழ்நாடு அரசும் ஆதரவு கொடுக்கிறது. மத்திய அரசு மானியம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வட்டி தள்ளுபடி, மீண்டும் கடனுதவி பெறுவதற்கான வாய்ப்பு

0: புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வேறு இயந்திரங்கள் வாங்குவதற்கு கடனுதவி என்று பல்வேறு கடனுதவி திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல வேறு சில இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி கொண்டால் மேலும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புள்ள துறையாகும். இதற்கு மாவட்ட தொழில் மையம் மூலம் விண்ணப்பங்களை கொடுத்து கடனுதவி பெறலாம். இதற்கு பயிற்சி கொடுத்தல், வழிகாட்டுதல், திட்டறிக்கை தயாரிப்பதற்கு எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் என்று மத்திய அரசு வைத்திருக்கிறது அல்லவா, அங்கு சென்றால் இதற்குரிய திட்டறிக்கை தயாரிப்பது, எங்கே இந்த இயந்திரம் கிடைக்கும், சிலர் வெளிநாட்டு இயந்திரங்களை வெளிநாடுகளிலிருந்து கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, இன்விடேஷன் அடிப்பது, அட்டைப்பட்டிகள் அடிப்பது கூட இப்போ பெரிய ஜெராக்ஸ் மிஷின்கள் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட பெரிய இயந்திரங்கள் வாங்குவதற்கும் எதிர்காலத்தில் இந்த வங்கிகளிலும் கடனும் மானியமும் பெற்று பெரிய அளவில் செயல்படலாம். இன்று அப்படி இயந்திரங்கள் வைத்திருப்பவர்கள் தான் ஒரு பக்க சின்ன A4 ஷீட்டில் கலரில் பிரிண்ட் செய்வதிலிருந்து பெரிய அட்டைப்பட்டி, திருமண அழைப்புதல்கள், பல்வேறு வகை அரசு போன்ற நிறுவனங்களுக்கு அழைப்புதல்கள் எல்லாமே இந்த பெரிய ஜெராக்ஸ் மிஷினிலே தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்படி வெளிநாட்டு இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவாக்கி கொண்டால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழிலாகும்.
1: நேர்லை வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் பகுதியில் தொழில் ஆலோசனைகள் வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேர்லை பெண்கள் சுயதொழில் தொடங்க விருப்பமுள்ள இளைஞர்கள், சமுதாயத்தில் நலிவடைந்தோர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் என சமுதாயத்தில் பல தரப்பினருக்கும் அரசு பல்வேறு வேலைவாய்ப்பு பயிற்சிகளையும் கடனுதவி திட்டங்களையும் வழங்கி வருகிறது. தொழில் தொடங்குவதற்காகவோ, தொழிலை விரிவு செய்வதற்காகவோ, கடனுதவியை பெறுவதற்கோ, பயிற்சியை பெறுவதற்கோ உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால், தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் 9443360794 என்ற எண்ணுக்கோ என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது 0462256132 அல்லது 0462256132 என்ற தொலைபேசி எண் வழியாகவோ தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் பெறலாம். நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேர்லை வணக்கம். பர்ணி நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்க போறோம். மயன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கார்த்திக் மற்றும் பிரசாந்தினி பாடியிருக்கிறாங்க. நாமுத்துக்குமார் வரிகளுக்காக பாடலை கேட்போம். பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம், அதனைத் தொடர்ந்து பாடல் விளம்பரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6
2: சைட்வாலின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். மறுநி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:14 ஆகிட்டு இருக்கு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை

0: கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரமளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டுத் திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார்.

கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2nd மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4th 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ கோப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நெல்லை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பத்னி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:25. நேர்களை வணக்கம். பர்ணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தமிழே அமுதே உரை வழங்கியிருக்கிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: தமிழே அமுதே. புலமை நலம் இரண்டு வகையிலே அமையும். தம்போர் புலமையினருடையோர் மட்டுமே வியந்தும் நயந்தும் போற்ற வேண்டும் என கருதி செழுமையுடன் செறிவாக படைப்பது ஒரு வகை. உலகத் தமிழினம் எல்லாம் ஒருங்கே கூடி உபந்து நாடி அவர்கள் கற்பதற்கு ஏற்றவாறு எளிமையும் இனிமையும் இசையும் பொருந்தப் படைப்பது இரண்டாவது வகை.

இந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்ததுதான் திரு குற்றாலக்குறவஞ்சி என்று நாமெல்லாம் மகிழ்ந்து உவந்து படித்து கொண்டிருக்கின்ற அரிய நூலாகும். இந்த குற்றாலக்குறவஞ்சியை அருளியவர் பெரும்புலவரும் பல இனிய நரும் செந்தமிழ்நூல்களை பாடியருடைய சென்னாப்பாவலருமான மேலகரம் திரிகூடராசப்பு கவிராயர் பெருமான். கேட்பார் நெஞ்சமும் பாடுவார் மனமும் கிளர்ச்சி கொள்ளும் செழுமையுடன் விளங்குவது இந்த குற்றாலக்குறவஞ்சி

0: மேலகரம் திரிகூடராசப்பு கவிராயர் பெருமான் கேட்பார் நெஞ்சமும் பாடுவார் மனமும் கிளர்ச்சி கொள்ளும் செழுமையுடன் விளங்குவது இந்த குற்றாலக்குறவஞ்சி நூல் என்று சொன்னால் மிகையாகாது. இதிலே உள்ள கடவுள் வாழ்த்து பாடலை பார்க்கின்ற போது இந்த எண்ணதிகாரம் என்று சொல்லுவார்களே அந்த அடிப்படையிலே அமைந்த ஒரு அழகிய பாடலை தருகிறார் செந்தமிழ் கடவுள் முருகன். குன்றிருக்கும் இடமெல்லாம் ஒன்றிருக்கும் கேட்டிடுவாய், நன்றிருக்கும் நால்வேதம் அங்கிருக்கும் இன்றிருக்கும் இறை குமரன் மொவுலகு முறை செய்யும் முகம் என்று சொல்லிய அந்த தமிழ்கடவுள் முருகனிடம் அவர் எண்களாலேயே தன்னுடைய குற்றாலக்குறவஞ்சி தமிழ் சிறக்க வேண்டும் என்று பாடிய ஒரு சிறந்த பாடல் பன்னிருகை வேல்வாங்க பதினொருவர் படைதாங்க பத்து திக்கும் நன்னவ வீரரும் புகழ மலைகள் எட்டும் கடல் ஏழும் நாடி ஆடி பொன்னின் முடி ஆரேந்தி அஞ்சுதலை எனக் கொடித்து புயனான் ஒன்றாய் தன்னிருதாள் தரும் ஒருவன் குற்றாலக் குறவஞ்சி தமிழ்தந்தானே என்று பாடுகின்ற அந்த பாடல் பனிரெண்டு என்று தொடங்கி கடைசியிலே ஒருவன் என்று முடிகின்ற அந்த இறங்கு வரிசை நமக்கு கேட்க கேட்க இனிமையை தருகிறது. அதிலே நமக்கு தெரியாத சொற்கள் என்று சொன்னால் பதினொருவர் படைதாங்க என்று சொல்லுகின்ற போது அந்த படை என்பது போர்க்கருவிகளை குறிக்கிறது. நவவீரர் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சக்தியின் சிலம்பிலிருந்து பிறந்த அந்த வீரர்கள் இருக்கிறார்களே, நவம் என்ற சொல்லுக்கு புதிய என்று ஒரு பொருள் உண்டு. நவபாரதம் என்று சொல்லுவார்கள், புதிய பாரதம். அதே நேரத்திலே நவ என்பதற்கு ஒன்பது என்ற சொல்லும் உண்டு. அப்படி ஒன்பது வீரர்கள் நன்னவ வீரர் என்று சொல்லுவார்கள். இதிலே வருகின்ற அந்த வரிசையை பார்க்கின்ற போது பனிரெண்டு முதலாக ஒன்று வரையுள்ள எண்கள் ஒவ்வொன்றும் நயமுடன் அமைந்துள்ள சிறப்பினை இந்த அமுதப்பாடலிலே காணலாம். நவ வீரர்கள் வீரவாகுதேவர் உள்ளிட்ட ஒன்பதினர் என்று நாம் பார்த்தோம். பன்னிரு கைகளை உடையவன் அறுமுகனாகிய திருமுருகப் பெருமான், அது பனிரெண்டு. அவனுடைய பனிரெண்டாவது கையிலே அவனுக்கே சிறப்பாக உரிய வேலினை தாங்கியிருக்கின்றான். பிற பதினோரு கைகளிலும் ருத்திரர் பதினொருவருக்கும் உரித்தான தோமரம் கொடி வாள் குலிசம் பகழி அங்குசம் மணி பங்கயம் தண்டம் வில் மழு ஆகிய படைகளையும் தாங்கியிருப்பார். பத்து திசைகளிலும் நவசக்தியிடமிருந்து தோன்றியவரான நவவீரர்கள் அவர்கள் போற்றிக் கொண்டிருப்பார்கள். கைகளை மந்தரம் இமயம் விந்தம் நேடகம் ஏமகூடம் நீலமலை கந்தவாதனம் என எட்டு மலைகள் நன்னீர் உவர்நீர் பால் தயிர் நெய் தேன் கருப்பஞ்சாறு என்பவை ஏழு கடல்கள். இத்தகைய எட்டு மலைகளையும் ஏழு கடல்களையும் விரும்பி சென்று அங்கெல்லாம் திருவிளையாடல் புரிபவன் குமரப்பெருமான். அவனுடைய ஆறு தலைகளிலும் பொன்னினால் சமைக்கப்பெற்ற ஆறு திருமுடிகள் காணப்படுகின்றன, அதை தாங்கியிருக்கிறார். அன்பர்களின் அச்சங்களையெல்லாம் போக்கி அவர்களுக்கெல்லாம் அருளாளனாக விளங்கும் அப்பெருமான் இதனை பாடுவதற்கு எனக்கு எழுகின்ற அச்சத்தையும் போக்கி அருள்வானாக. பன்னிரு தின்தோளாக தன் இரு திருவடிகளை எனக்கு புகரிடமாக தந்தருளும் ஒப்பற்றவன் அந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை பாடி பரவிய இந்த பாடல் எண்ணலங்காரத்திலே நம்மையெல்லாம் மனத்துக்கு இனிமையை தந்து சிறக்கிறது.
1: நேயர்களை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நேயர்களை நேரம் காலை 7:30.
2: Hello, I'm Adi Adedoyin at the BBC Sports Centre with your daily roundup from Wimbledon 2026, recorded at 19 hours GMT. With me from Centre Court is Delith Lloyd, and you've had the biggest upset of these championships so far.
3: Good gosh, Addy, we have indeed. The British wildcard Arthur Ferry is through to the semi-finals for the first time after shocking the ninth seed and last month's French Open finalist Flavio Caboli in straight sets, 6-4, 7-6, 6-love. It was only his second time playing on centre and in front of Her Majesty the Queen, no less. But Ferry, a player ranked 114 in the world, thrived off the 15,000 partisan crowd and played superbly.
4: It gets better and better every match, and no, I just can't believe it. It's incredible playing on centre court for the second time, second win. Yeah, just can't believe it.
5: It looks like your heart rate is actually lower than everybody in your box. Are you really that cool and in control, or are you a very good actor as well?

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டு இருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:35. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில அடுத்த பகுதியா ஆங்கிலம் அறிவோம் பகுதியில நம்ம கூட பேசி இருக்கிறாங்க கே கே தாமஸ் அவர்கள். காலை வணக்கம் சார்.
6: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். ஐ கைண்ட்லி வெல்கம் ஆல் தி லிசனர்ஸ்

0: for the program. Let's know English. So, let's learn English. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்றும் நேயர்களை அழைப்பதிலும் அவர்களுடன் பங்குபடுவதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நான் ஒரு இரு வார்த்தைகள் வொகாபுலரி வார்த்தைகளை பார்க்கலாம். இனிஷியல், INITIAL, இனிஷியல் என்றால் துவக்கம் என்ற அர்த்தம். இனிஷியல் அதாவது த இனிஷியல் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல் படி ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா. அதனால இனிஷியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இனிஷியல். அடுத்தபடியான வார்த்தை பிரீஃப், சுருக்கமான. BRIEF, B for boy. BRIEF, brief என்றால் சுருக்கமான. Whenever you talk, brief, give. Brief talk. நீ எங்க பேசினாலும் சுருக்கமான பேச்சு பேசலாம். அது எப்ப பேசினாலும், whenever என்றால் எப்பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் நீ பேசினாலும் நீ நம்ம சுருக்கமா பேசணுங்கிறதுக்கு இந்த பிரீஃப் சொல்லுவாங்க. பிரீஃப்னா சுருக்கம், நிறைய இடத்துல சுருக்கம்ங்கிறது நம்ம சுருக்கமானங்கிற காரியம் நமக்கு தேவை. அடுத்தாப்புல கம்பேஷன், COMPASSION, கம்பேஷன் கருணை, இரக்கம், கருணை இரக்கம். We must show compassion with poor people. நம்ம ஏழை மக்களிடம் கருணை காட்ட வேண்டும். அதனால் இந்த மூன்று வார்த்தைகள் இனிஷியல், பிரீஃப், கம்பேஷன். இனிஷியல் என்றால் துவக்கம், பிரீஃப் என்றால் சுருக்கம், கம்பேஷன் என்றால் கருணை. அடுத்தபடியாக நாம் சில சிறிய சிறிய வாக்கியங்களை நாம எப்படி உருவாக்கலாம். அது பிரசன்டென்ஸாக பழைய நிறைய வெர்புகளை எப்படி உருவாக்கலாம், பல வெர்புகளை எப்படி உருவாக்கலாம் என்று பார்க்கலாம். அதாவது ஒரு சம்பவம், சங்கர் என்பவர் புத்தகம் வாங்க செல்கிறார். புத்தகம் வாங்க நினைக்காரு, அவர் புத்தகம் வாங்கி அது மகனுக்கோ அல்லது யாருக்கோ பிரசன்ட் பண்றாரு, கடைசியில ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ கொடுக்கறாரு. அதை ஒரு 6-7-8 வரியா சுருக்கமா சொல்லுவோம். பாருங்க, முத வரி சொல்றேன். சங்கர் வான்ஸ் டு பை எ புக். சங்கர் ஒரு புத்தகம் வாங்க விரும்புகிறார். சங்கர் வான்ஸ் டு பை எ புக். சங்கர் கடைக்கு போறார். சங்கர் கோஸ் டு புக் ஷாப். சங்கர் கோஸ் டு புக் ஷாப். சங்கர் கோன்னு சொல்லிடக்கூடாது, போகிறார். போனார்னா வெண்ட்னு சொல்லணும், அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். அதனால அதுக்காகத்தான் இந்த வார்த்தை, இந்த வெர்பே நான் போடுறேன். சங்கர் லுக்ஸ் அட் எ புக். சங்கர் லுக்ஸ் அட், அவர் ஒரு புத்தகத்தை பார்க்கார். அப்புறம் சங்கர் போட்டாலும் சரி, ஹீ போட்டாலும், தொடர்ந்து ப்ரோனவுன் ஹீ போடலாம். ஹி ஓபன்ஸ் த புக், அந்த புத்தகத்தை திறக்காரு. அந்த அந்த பார்க்காரு, அந்த புத்தகத்தை திறக்காரு. அப்புறம் ஹி ரீட்ஸ் த புக், அந்த புத்தகத்தை வாசிக்கார். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த புக். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிதல். அந்த புத்தகத்தை வாசித்தாராம், புரியறாராம். ஹி லைக்ஸ் த புக், அந்த புத்தகம் அவருக்கு ரொம்ப விருப்பமாயிடுச்சு. சங்கர் பைஸ் த புக், அவர் என்ன செய்யறாரு, அந்த புத்தகத்தை வாங்கிடுறாரு. ஃபைனல்லி ஹி பிரசன்ட்ஸ் த புக் டு ஹிஸ் ஃப்ரெண்டு, அந்த புத்தகத்தை அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அல்லது அவர் நினைச்சவங்களுக்கு கொடுக்காரு. இதுல ஒரு 6-7 வெர்புகள் நம்ம புதுசா ஃபார்ம் பண்றதுக்காக, அதுவும் பிரசன்டென்ஸாகவே இருக்கிற சிம்பிள் பிரசன்டென்ஸா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரிகளை நான் உருவாக்கியிருக்கேன். இனி இரண்டு ப்ராவர்புகளை பார்க்கலாம். யூனிட்டி ஸ்ட்ரென்த். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தேவையான ஒரு பழமொழி, யூனிட்டி ஸ்ட்ரென்த். அதாவது தமிழாக்கம் ஒற்றுமையே வலிமை, ஆனால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. யூனிட்டி ஸ்ட்ரென்த், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அடுத்தபடியாக என்ன ஒன்று பார்க்கலாம். ஆக்சன்ஸ் ஸ்பீக் louder than words. Accents speak louder than words. சொல்வதை விட செய்வதே மேல். சொல்லிடுவாங்க, செய்ய மாட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்காக இந்த பழமொழி இருக்கு, அந்த காலத்திலே வச்சிருக்காங்க. சொல்வதை விட செய்வதே மேல். நெல்லை பண்பலை நேயர்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம், பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் KK தாமஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க.

நேரம் காலையில 7:41 ஆகிட்டு இருக்குது. வணக்கம். மர்ணி நிகழ்ச்சியில நம்ம பாடல் கேட்க போறோம். விஜய் ஆண்டனி இசையில விஜய் ஆண்டனி, ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீ சரண், மேகா பாடியிருக்கிறாங்க. காதலில் விழுந்தின் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நஞ்சருங்க. நிலைப்பான் மலை 102.6. இங்க எல்லாமே எப்போதுமே சமஜோரு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 crore சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 lakh ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஆர் பாத்ர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜானகாரி கே லியே 1455555 பர் கால் கரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் காலையில் 7:48 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு மின்தடை செய்தி சொல்லியிருக்கிறாங்க. கோட்டை கருங்குளம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அந்த பகுதியை சுற்றி இருக்கிற பகுதியான கோட்டை கருங்குளம், குமாரபுரம், மாலைத்தோட்டம், சீலாத்திக்குளம், முடவன்குளம், தெற்கு கள்ளிக்குளம், சமூகரங்கபுரம், திருவலாம்புரம், திருவம்பலாபுரம் இந்த பகுதியிலெல்லாம் இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் வந்து மின்தடை சொல்லியிருக்கிறாங்க. இதே போலவே பொருட்காட்சி திடல் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெற இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இதை சுற்றி இருக்கிற பகுதிகள் என்ன அப்படின்னா திருநெல்வேலி டவுன் மேல ரதவீதி, மேல் பகுதிகள், தெற்கு ரதவீதி, தெற்கு பகுதிகள், வடக்கு ரதவீதி, பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன் எஸ்என் ஹை ரோட் ரோடு, அதுபோக பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தர தெரு, பாரதியார் தெரு, சிஎன் கிராமம், குறுக்குத்துறை, கருப்பன்துறை, டவுன் கீழ ரதவீதி, மார்க்கெட் பகுதிகள், சன்னதி தெரு, அம்மன் சன்னதி தெரு, மேலமாட வீதி, கள்ளத்தி முடுக்கு தெரு, நயினார்குளம் ரோடு, சத்தியமூர்த்தி தெரு, நயினார்குளம் மார்க்கெட், வேபூசி தெரு, வையாபுரி நகர் இதை சுற்றி இருக்கிற பகுதிகள்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்ன ஏற்பாடுகள் எல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்தடை செய்தியோட நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். என்ன திரைப்படத்தில் இருந்து அப்படின்னா கண்டெய்ன் காதலை திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. வித்யாசாகர் இசையில், யுகபாரதி வரிகளில் ஹரிஹரன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6.

என்றதும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டிருக்கிறீங்க. வணக்கம் மறுநி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:54 நிமிடம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான செய்தி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, காய்கறிகள் பல வகைகளோட சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கிலோவிற்கு 25 ரூபாய், கத்திரிக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 100 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. கொத்தவரை 28 ரூபாய், பாகற்காய் சிறியது 50 ரூபாய், பெரியது 40 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோவிற்கு 40 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 42, சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 65-60 விலைகளில் கிடைக்கிது. கராமணி கிலோவிற்கு 42 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சி கிலோவிற்கு 225 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 25, கேரட் கிலோவிற்கு 66, ரிங் மீன்ஸ் 96 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. சவுச்சவ் கிலோவிற்கு 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 48 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பட்டர் பீன்ஸ் 150 ரூபாய், சோயாபீன்ஸ் 180 ரூபாய், பச்சைப்பட்டாணி 270 ரூபாய், சேம்பு கிலோவிற்கு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 32, சீனிக்கிழங்கு 45, கருணைக்கிழங்கு 120 ரூபாய், பழங்கிழங்கு 60 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 மற்றும் 30 விலைகளில். பல வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. கோழிக்கோடு 60, நாட்டுப்பழம் 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 30, ஆப்பிள் கிலோவிற்கு 240 மற்றும் 220 விலைகளில். அண்ணாச்சிப்பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 240, கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளிப்பழம் 40 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்கள் பயிர்களாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன், நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.

0: நேர்லை இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்லை பண்பலை 102.6.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்பர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம்

ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்களின் பயிரிடும் குத்தகைக்காரர் பற்றிய சட்ட சங்கதிகளின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பயிரிடும் குத்தகைதாரர் அவர்களை பாதுகாக்கும் சட்டம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிரிடும் குத்தகைதாரர் யார், அவருடைய உரிமை என்ன, கடமை என்ன, எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் விவசாய நிலங்களுக்கானது. இந்த பயிரிடும் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டத்தில் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கும்போது, இந்த சட்டத்தில் மொத்தமே 8 பிரிவுகள் மட்டுமே உள்ளது. ஒரு சின்ன சட்டம் தான், இருந்தாலும் ஒவ்வொரு பிரிவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் போன்றது. இந்த சட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்க்க போனால், குத்தகைதாரருக்கும் நில உரிமையாளருக்கும் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அந்த பிரச்சனை குறித்த வழக்குகளை வருவாய் நீதிமன்றத்தின் மூலம் மட்டுமே தீர்த்து கொள்ள முடியும். உரிமையல் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. நில உரிமையாளர் குத்தகைதாரிடமிருந்து குத்தகையை பெற மறுத்தால், குத்தகைதாரர் அந்த குத்தகையை வருவாய் நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்யலாம் என்று வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்போ நில உரிமையாளர் வந்து, நீ உன்ட குத்தகையை நான் பெற விரும்பலை, நீ குத்தகை தர வேண்டாம், இடத்த காலி பண்ணுன்னு சொன்னால் கூட அந்த குத்தகையை வருவாய் நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்யலாம். அதே மாதிரி தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர் அதாவது நியாய குத்தகை செலுத்தும் சட்டம்னு ஒரு சட்டம் 1956. இப்போ அந்த சட்டத்தில் பிரிவு 4 மொத்த விளைச்சலில் 25% குத்தகையாக நில உரிமையாளருக்கு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அந்த குத்தகை அப்படிங்கிறதே மொத்த விளைச்சலில் 25% அந்த நில உரிமையாளருக்கு வழங்கணும். இது வந்து சட்டமாக்கப்பட்டுள்ளது. அதனால் நில உரிமையாளர் வந்து எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்க முடியாது. அந்த 25% இதுக்கு கீழே தான் கேட்க முடியுமே தவிர அதுக்கு மேலே கேட்க முடியாது. அடுத்ததாக, குத்தகைதாரனின் இழந்துவிட்ட சுவாதீனத்தை கூட, அதாவது நம்ம சுவாதீனத்தை இழந்துட்டோம், சுவாதீனம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இடத்த அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடியது, அந்த குத்தகைதாரோட சுவாதீனத்தை கூட திரும்ப கிடைப்பதற்காக வழி செய்கிறது. என்னை விட்டு காலி பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து அந்த இழந்து போன சுவாதீனம் எனக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான வழிமுறைகளும் இந்த சட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இராணுவத்தில் பணியாற்றுவதற்காக செல்லும் ஒரு இராணுவ வீரர் தனது விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டு சென்று பின்னர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் மட்டும் பயிரிடும் குத்தகைதாரிடமிருந்து குத்தகை நிலத்தை திரும்ப பெற முடியும். அப்போ பாருங்க, ஒரு இராணுவ வீரர் மட்டும், நான் இராணுவத்துக்கு போகிறேன், நான் என்னுடைய இராணுவ வேலை பணி முடிந்து வந்தவுடன்

0: நிலத்தை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு போகும்போது அவர் அந்த குத்தகையை திரும்ப பெற்றுக்கொண்டு அவர் விவசாயம் செய்வார். இது இராணுவத்திற்கு இந்த சட்டம் கொடுத்துள்ள ஒரு சிறப்பு சலுகை ஆகும். ஒருவேளை குத்தகைதாரர்கள் இராணுவத்தில் வேலை கிடைத்து இராணுவத்திற்கு படியாற்ற செல்லும் சூழ்நிலையில் தனது குத்தகையை வேறு ஒருவருக்கு உள் குத்தகை கொடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்க, இராணுவத்துக்காக எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை இந்த குத்தகை கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குத்தகைதாரர் மரணமுற்றால் அவரது சட்டப்பூர்வ வாரிசுகள் குத்தகையை தொடர்வதற்கு இந்த சட்டம் வழி செய்கிறது. குத்தகைதாரர் இறந்து போனாலும் அவருடைய வாரிசுகள் அந்த குத்தகையை தொடரலாம். இந்த சட்டத்தின்படி வருவாய் கோட்டாட்சியர் மட்டுமே தலையிட்டு குத்தகை குறித்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். வருவாய் கோட்டாட்சியர் பிரச்சனை குறித்து செயல்படும் விஷயங்களில் உரிமையல் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. உரிமையல் நீதிமன்றங்களுக்கு அது ஆள்வரையே கிடையாது. இது இச்சட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். வருவாய் கோட்டாட்சியரின் உத்தரவுக்கு எதிராக அல்லது உத்தரவினால் குறைவுடையவர் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். ஆகவே மாவட்ட உரிமையல் நீதிமன்றங்கள் வந்து இந்த குத்தகை தாவாக்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. இந்த சட்டத்தின்படி ஒரு மாவட்டத்தில் உள்ள கோட்டாட்சியரிடமிருந்து அதே மாவட்டத்தில் உள்ள வேறு கோட்டாட்சியருக்கு விண்ணப்பம் அல்லது இதர நடவடிக்கைகளை மாற்றம் செய்வதற்கு குத்தகைதாரர் உயர்நீதிமன்றத்தை மட்டுமே அணுக வேண்டும். ஒரு கோட்டாட்சியரிடமிருந்து வேறு கோட்டாட்சியருக்கு நடவடிக்கைகளை மாற்றம் செய்ய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ளதால் மாவட்ட ஆட்சியருக்கு அதில் தலையிட அதிகாரம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்க போகிறதா, இந்த சட்டத்தின்படி நில உரிமையாளர் என்பவரை நிலத்தை குத்தகைக்கு விட்டவர் என்ற பொருளில் கூறப்படவில்லை. பயிரிடும் குத்தகைதாரரை வெளியேற்றும் உரிமை கொண்டவர் என்ற பொருளிலேயே இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நிலத்தின் உரிமையாளருக்கும் குத்தகைதாரருக்கும் இடையே எழுதப்பட்ட ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஒரு குத்தகை முடிவுக்கு வந்துவிட்ட போதிலும் சுவாதீனத்தில் அவர் இருந்தால் இந்த சட்டத்தின் பாதுகாப்பை முழுமையாக அவர் பெற முடியும். இது ஒரு கீழ் குத்தகைதாரருக்கும் பொருந்தும். அப்போ பாருங்க, விவசாயத்தை காப்பதற்காக நம்ம அரசு எவ்வளவு பெரிய ஒரு சட்டத்தை இயற்றி இந்த பயிரிடும் சம்சாரிகளை பாதுகாக்கிறது என்பதை இதன் மூலம் அறியலாம். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாளை மீண்டும் நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: பயிரிடும் குத்தகைக்காரர் பற்றிய சட்ட சங்கதிகளின் தொடர்ச்சியினை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் குரல்ல.

0: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு. இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படிங்கிற தலைப்புலதான். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good morning, I'm Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi addresses India-Australia CEOs Forum in Melbourne, says it is natural and essential for India and Australia to move forward as trusted partners in a world marked by uncertainty, supply chain disruptions and energy crisis. Prime Minister Modi to also hold talks with his Australian counterpart Anthony Albanese in Melbourne today. Centre approves procurement of Khopra and Thottapuri mangoes from farmers in Tamil Nadu to safeguard farmers' interests. Uttar Pradesh government launches cashless health scheme for teachers as well as non-teaching staff in the state. IMF projects India to remain world's fastest growing major economy with 7% growth this year. US launches new strikes on Iran after President Donald Trump said ceasefire is over. And India's Arnav Paparkar creates history by becoming first Indian in 36 years to reach boys singles quarterfinals at Wimbledon Juniors 2026.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: இசையில் வர்ணங்கள், கீர்த்தனைகள், ஜாவலிகள், தில்லானாக்கள், ராகமாலிகா கீர்த்தனைகள், காவடி சிந்துகள் போன்ற உருப்படிகளை இயற்றிய சங்கீத சாகித்ய லட்சண மகா வித்வான் ராமநாதபுரம் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாப்பாங்குளம் என்னும் கிராமத்தில் 1860 பிறந்தவர். இவர் இயற்றிய தான வர்ணங்களில் மோகன ராகத்தில் ஆதி தாளத்தில் நின்னு கோரி உன்னாரா என்ற வர்ணம் இசை பயிற்சி பெற்றவர்கள் தவிர இசை ஆர்வலர்களும் அறிந்த ஒரு வர்ணம். நின்னு கோரி நூரா என்ற வர்ணம். ராமநாதபுரம் சீனிவாச ஐயங்கார் அவர்கள் சுரரஞ்சனி என்ற புதிய ராகத்தையும் அறிமுகப்படுத்தி அதில் ரகுநாதா என்ற கீர்த்தனையையும் இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய உருப்படிகளில் ஸ்ரீனிவாசா என்றும் ராமநாதபுரம் என்றும் தனது கீர்த்தனைகளிலும் தில்லானாக்களிலும் இணைத்து பாடியிருப்பார். உதாரணத்திற்கு பரஸ் தில்லானாவில் ஆதி தாளத்தில் தனோம் தனதிரநாதிரிதானிதோம் தீரநாத்ரு இந்த தில்லானாவின் சரணத்தில் ரா

தக்கிட்ட நேரி சனி தகதி மே தக ஜம் கமதக தக்கிட்ட ஜம் தக என்று பாடியிருப்பார். ராமநாதபுரம் சீனிவாச ஐயங்கார் அவர்கள் பல ராகமாலியா கீர்த்தனைகளும் இயற்றியுள்ளார். இந்த ராகமாலியா கீர்த்தனைகளை பல வாக்கியக்காரர்களும் இயற்றியுள்ளார். தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர், மகா வைத்தியநாத ஐயர், மகாராஜா சுவாதி திருநாள் போன்றோர். ராகமாலிகா கீர்த்தனைகள் என்பது ஒரு கீர்த்தனையில் பல்லவியில் ஒரு ராகமும் அனுபல்லவில் ஒரு ராகமும் சரணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சரணங்களிலும் ஒவ்வொரு ராகங்களை அறிமுகப்படுத்தி பாடியிருப்பார்கள். இந்த ராகமாலியா கீர்த்தனைகள் வேதம், இதிகாசம், புராணங்களில் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கும். உதாரணத்திற்கு மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் இராமாயணத்தை ஒரு ராகமாலியா கீர்த்தனையில் முழுவதுமாக அமைத்து பாடியிருப்பார். இராமாயணத்தில் உள்ள காண்டங்களில் பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இந்த காண்டங்களில் ஒவ்வொரு காண்டத்திற்கும் சாகித்யத்தில் ஒவ்வொரு ராகங்களை இணைத்து பாடியிருப்பார். இந்த இராமாயண ராகமாலிகா கீர்த்தனை ரூபக தாளத்தில் பாடப்பட்டிருக்கிறது. தொடக்கமாக பாவயாமி ரகுராமம் பௌவ்ய சுகுணராமம் என்று சாவேரி ராகத்தில் பாடியிருப்பார். கிஷ்கிந்த காண்டத்தை முகாரி ராகத்தில்,

0: இந்த இடத்தை நாம் சிந்தனை செய்யும் பொழுது வாலியும் ராமனும் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகாதவர்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பு ஆராய்தல் என்னும் அதிகாரத்தில் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறைக்கும் தான் சாம் துயரம் தரும் என்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கிய சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து.

0: 8:40. தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: என்ன இது, அரண்மனை முழுக்க பேப்பர்களை இப்படி சுருட்டி சுருட்டி எரிந்திருக்கிறார்களே, யார் இப்படி பேப்பர்களை கசக்கி வீணாக்கி இருப்பது? காகிதத்தின் அருமை பெருமை தெரியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் மட்டும் கிடைத்தால் அவர்கள் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது.
1: நதியே நதி, நீயும் பெண்ணும் ஒன்றா? இல்லை இல்லை, நீயும் இயல்பும் ஒன்றா? இல்லை, ஏதோ ஒன்று இடிக்கிறது. எதுகை மோனை சரியில்லை, சரி இதுவும் வேண்டாம்.
0: நான்
1: ஒரு கவிதை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன்.
0: முயற்சியா? ஐயோ, எதற்கு மன்னா இந்த விஷ பரீட்சை? தங்களுக்கு தான் சுட்டு போட்டாலும் கவிதை வராது என்று தெரியாதா?
1: நேற்று என் நண்பர் என்னிடம் கவிதை எழுத தெரியுமா என்று கேட்டு சவால் விட்டான். நானும் எழுதி காட்டுகிறேன் என்று சவால் விட்டு விட்டேன். அதுதான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: ஐயோ, உண்மை தெரியாமல் தங்களிடம் நண்பர் சவால் விட்டு இருக்கிறார். பாவம், அதற்காக இவ்வளவு காகிதங்களை கசக்கி வீணாக்கி இருக்கிறீர்களே, இது நியாயமா?
1: என்ன மந்திரியாரே, இப்படி கோபப்படுகிறேன்? நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? ஒரு நாலு காகிதத்தை கசக்கி எறிந்தேன், அவ்வளவுதானே?
0: நாளா? நான் ஒரு காகிதங்களை எழுதி கசக்கி எறிந்திருக்கிறீர்கள். மன்னா, ஒரு காகிதத்தை தயாரிக்க எவ்வளவு தண்ணீர் செலவாக்குகிறார்கள், எத்தனை மரங்கள் தியாகம் செய்கின்றன என்று தங்களுக்கு தெரிந்திருந்தால் இவ்வாறு செய்திருக்க மாட்டீர்கள்.
1: அப்படி என்ன செலவிட்டிருப்பார்கள்? ஒரு காகிதத்தை தயாரிக்க ஒரு கோப்பை தண்ணீரை செலவழித்திருப்பார்களா?
0: மன்னா, ஒரு A4 ஷீட் பேப்பரை தயாரிக்க 2-13 லிட்டர் தண்ணீர் வரை செலவாகிறதா?
1: என்ன, ஒரே ஒரு ஷீட் பேப்பருக்கு 13 லிட்டர் தண்ணீர் வேண்டுமா? ஆச்சரியமாக இருக்கிறது.
0: 1 கிலோ பேப்பர் தயாரிக்க 300 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது மன்னா. 1 டன் பேப்பரை தயாரிக்க நமக்கு 25 மரங்கள் தேவைப்படுகின்றன. நமது தேவைக்காக தண்ணீரையும் மரங்களையும் இப்படி இயற்கையையும் அதிக அளவில் பயன்படுத்தினால் எதிர்வரும் சந்ததிக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? எனவே முடிந்தவரை பேப்பரை தேவையான அளவிற்கு பயன்படுத்துவது
1: நமக்கும் நல்லது, எதிர்கால சந்ததியினருக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது. அப்படிதானே மந்திரியாரே?
0: முக்கியமான கருத்தை மட்டும் நம்மை கூறவிட மாட்டேன். மன்னரே முந்திக் கொண்டு கருத்தை சொல்லிவிடுவது
1: என்ன முணுமுணுப்பு?
0: அது ஒன்றுமில்லை.

0: மன்னா வருங்காலத்தில் பேப்பரை சிக்கனமாக பயன்படுத்திய மன்னர் என்று இந்த 73 எலிகேசி மன்னரின் பெயர்
1: வரலாற்றில் இடம்பெறும் என்று என்னை மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தீர். அப்படிதானே மந்திரியாரே?
0: அதேதான் மன்னா. இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேரம் 8:42. இயக்கியிருக்கக்கூடிய பாடல் சிம்மராசி திரைப்படத்திற்காக.

0: அளித்த பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபி மற்றும் சித்ரா குரல்ல.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
3: ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார்.

0: உடம்ப வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான், அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில் பட்டு மெத்தை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சு தான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: 8:55. ஒரு வீட்டில் ரெண்டு விளக்கு இருந்துச்சான். ஒரு விளக்கு நினச்சிதான் நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா நம்மளை இருக்கக்கூடிய எண்ணெய் குறைஞ்சிரும் அப்படின்னு பயந்து எரியவே இல்லையா, எரிய மறுத்து போயிட்டான். ஆனால் இன்னொரு ஒரு விளக்கு இருக்குல்ல, அது ஒவ்வொரு நாளும் எரிஞ்சு எல்லாருக்குமே வெளி கொடுத்துட்டு ஒளி கொடுத்துட்டே இருந்துச்சான். ரொம்ப நாள் காலம் போயிட்டே இருக்குது, அந்த எரியாத விளக்கு துரு பிடிக்குது, ஆனால் அந்த எரிஞ்ச விளக்கு எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிக்குது. நம்ம பயன்பட்ட வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் பயன் பெறக்கூடியவங்களாக நாம் இருப்போம்.

உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கிணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. அறிவு அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கையோட அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். கல்வியும் திறமையும் இருந்தால் தான் இளைஞர்கள் தங்களோட சொந்த காலையே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிற்க முடியும். மாறி வரக்கூடிய இந்த உலகத்தில் அறிவே ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நம்ம வந்து தொழில்நுட்பம், ஏஐ, புதிய வேலைவாய்ப்பு இப்படி எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நிறைய கற்றுக்கணும். நமக்கு நிறைய அறிவு இருந்தால் மட்டும்தான் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க முடியும். உணர்ச்சியால் மட்டும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியவே முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளர்கள் வந்தால் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஹாலில் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், வாங்க மேலே ரூம் காலியாக இருக்குது, மேலே இருக்கிற ரூமை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, ஏசி ஆன் பண்ணியிருக்கேன், அப்போவே ஆன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு டேபிளில் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரூம்கள்லாம் நிறையா இருக்குது, ஆனால் மனசு எல்லாம் ஒன்றா இருக்கா? முன்னாடி ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேரும் ஒரே ரூமில் இருப்பாங்க, நாலு பேரோட மனசும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போது ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு ஒய்ஃபை கனெக்ஷன் மாதிரி நாலு பேரும் ஒவ்வொரு தனித்தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஏன் இதை பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படிங்கிறது தான். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க அழைக்கலாம். 04-22-56-11-3-2 மற்றும் 04-22-56-11-3-3 என்ற எண்களுக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஒட்டியப்பன்
1: சார், நலமா இருக்கீங்களா?
2: தேவைப்படுது. ஆமா, அதாவது உறவு வந்து இரண்டாவதுதான். முதல்ல வந்து இப்ப வந்து அவங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும்னாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்தால்தான் அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உறவுகள் வந்து எப்போதுமே நம்ம கூட துணையோடத்தான் இருக்கும். ஆனா அறிவு இருந்தாதான் அந்த விளைவு வட்டாரத்துல போய் அவங்களுடைய அந்த அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலீல் ரஹ்மான் சகோதரி.
1: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கிழமைக்கு அவசியம் அறிவின் நெருக்கமா உறவின் நெருக்கமா? ஒரு அருமையான தலைப்பு மாத்திரம் இல்ல, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற தலைப்பை தேர்ந்தெடுத்த நெல்லறைந்தவருக்கு முதல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த காலகட்டத்துல அறிவு நெருக்கத்தோட உறவு நெருக்கம் தான் அதிகமா தேவைப்படுது.
1: தேவைப்படுது.
3: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உறவுகள் இருந்தா தாமா ஒரு மனிதனை ஏணி மாதிரி தூக்கி விடும். எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் நம்முடைய உறவோட ஒரு நெருக்கம் இருக்கு பாருங்க, அந்த உறவு நெருக்கம் நாம ஒரு மனிதனை ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை நம்மளை தூக்கி வைக்கும். எந்த காலத்தை கொண்டு உறவுகளை நம்ம முறிச்சு வாழ்றது வந்து தன்னைத்தானே வருத்தி கொள்ற ஒரு செயல் தான் உண்மையான ஒரு கர்த்தமா. என்னுடைய கருத்து, உறவை முறிக்காம வாழ்ந்தாச்சுன்னு உண்டுமானா

0: அவன் வாழ்க்கையில வெற்றி வருவான்ங்கிறதாமா என்னுடைய
1: கருத்து. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்திரா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரல்ல பாடல் அதோ.
2: எட்டு மணி

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேரம் 9:11. இணைந்திருக்கிறோம் அக்காஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில். இன்றைய ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் இன்றைய இளம்

0: தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்குன்ற காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: ஆமா, இன்றைய தலைமுறைகளுக்கு அறிவெல்லாம் அப்படியே கொட்டி நிறைய கிடக்குங்க. ஆமா, அந்த 2 வயசு புள்ள பேசிக்கிட்ட என்னால பேச முடியுமா? அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காங்கம்மா. ஆனா சொன்னீங்க பாருங்க, வீட்டுக்குள்ள 4 ரூமுக்குள்ள 4 பேரு, என் மகளை காலைல போன் பண்ணி என் மம்மி ஒன் கப் காஃபி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்பிடுச்சுங்க. அந்த மாதிரி இந்த உறவுகளை தான் அவங்களுக்கு வந்து நம்ம பலப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தவறு காரணமும் நாம தான், பெற்றோர் தான் காரணம். பெற்றோரே வந்தவங்களை சரியா பாக்குறதுல எங்கேயும் சொந்தம் பண்ண விட்டு தூப்புல இருப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? மெயின் காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் உறவுகிட்ட நல்லா இருந்தாங்கன்னா பிள்ளைகளை முன்னேறி எப்படி போதும், பின்னேறி அதே மாதிரி போகுமா? முதல் பெற்றோர்கள் திருந்தனா அதுக்கடுத்து குழந்தைகளை திருத்த பார்க்கணும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அருமை அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம். வணக்கம் மேடம், மும்பைல இருந்து நடராஜன் பேசுறேன். மேடம்,
0: நடராஜன் சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன் மேடம். நீங்க நல்லமா இருக்கீங்க மேடம்?
0: நல்லமா இருக்கோம், சொல்லுங்க
2: மேடம். இந்த தலைமுறைக்கு அவசியம்னு பார்த்தா வந்து அறிவின் நெருக்கம் தான் அவசியம் மேடம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு சில சவால்களையும் வந்து உலகளாவிய பார்வையும் கொடுத்துருக்கு. ஏன்னா இப்ப வந்து இந்த டெக்னாலஜின்னு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அது அதே நேரத்தை வந்து தொழில்நுட்பத்தையும் வந்து கற்க முடியுது. உறவுகள் நெருக்கம் பார்த்தா அதுவும் அவசியம் தான். பட் ஆனா வந்து இதை இதை விட ரெண்டே கம்பேர் பண்ணும் போது இதுதான் வந்து, அதாவது அதான் அறிவியோட நெருக்கமா வந்து இருக்கிறது அவசியம் என்ன எனக்கு தோணுது மேடம்.
0: அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி கலந்து நிகழ்ச்சி செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: நலமா இருக்கீங்களா சங்கர் சார்?
3: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: சந்தோஷம். ஆமா, அறிவின் நெருக்கம் தான் வேண்டியிருக்கு. அதாவது அப்பவே கவிஞர் பாடிட்டாருங்க, அழுகி போனால் காய்கறி கூட சமையலுக்கு ஆகாது, அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாதுன்னு இருக்காரு. அது மாதிரி அறிவு இருந்தா தானம்மா உறவுகளும் நெருக்கமா இருக்கும். இல்லைன்னா இவன்ட மூளை இல்லாம இவன் ஏதாவது பேசிட்டு இருப்பான், என்னத்த பேச, நம்ம ஒரு ஒரு வேலை கொடுத்தோம்னா அதையும் கரெக்டா செஞ்சு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அறிவின் நெருக்கம் ஜாஸ்தி இருந்தா உறவின் நெருக்கம் தன்னால கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரல், எஸ்பிபி மற்றும் சுஜாதா குரல்ல வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 19:20 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவு நெருக்கமா அப்படின்னு தான் கேட்டுக்கோம். நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த
1: அனுபவம் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: இருக்கிறீங்களா?
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கோம் சந்திரசேகர் சார். நல்லமா, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: உற்சாகமா இருக்கீங்களா? சொல்றீங்களா?
1: அருமையான ஒரு டாபிக் கொடுத்திருக்கிறீங்க மேம். என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயம் தேவைப்படுவது அப்படிங்கறது அறிவியனுடைய நெருக்கம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் மேம். இப்ப இன்றைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சவால்கள் நிறைந்த உலகமா இருக்கு மேம். உதாரணத்துக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது மாதிரியான மாடர்ன் விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்கணும் மேம். அறிவை எந்த அளவுக்கு அவர்கள் பெருக்குகிறார்களோ அவர்கள் இந்த சமுதாயத்துல ஒரு சிறந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மேம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க கத்துக்கதான் இந்த சமுதாயத்துல சஸ்டெயின் பண்ணி வாழ்வதற்கான ஒரு தகுதி அப்படிங்கறதே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன், அறிவை பெருக்கிக்கிறேன்னா நாளைக்கு அந்த விஷயம் அவுடேட்டட் ஆயிடுது. அப்போ அனுதினமும் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. அப்ப இருந்தா மாத்திரம்தான் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் உட்பட இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரியலன்னு ஒரு இளைஞர்

0: சொன்னானா, இத போய் தெரியாதப்பா, இத கத்துக்க மாட்டியாப்பா அப்படின்ட்டு பெரியவர்கள் கேட்கறத கூட பாக்குறோம். அப்படிங்கும் பொழுது அறிவினுடைய பெருக்கம் தான் மிக மிக தேவை, முக்கியம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்.
1: நன்றி நன்றி நன்றி, அருமை அருமை. நன்றி சந்திரசேகர் சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. அருமையாக பதிவிட்டாங்க, கண்டிப்பாக அறிவின் பெருக்கம் தான் முக்கியம் அப்படின்னு. ஏன் இந்த உறவை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானந்தம் நலம் நலமரியாவ.
1: அருமையாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா.
1: ஆ சொல்லுங்க.
2: அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து அறிவின் பெருக்கம் இது அதிகமாகவே இருக்கு. அறிவின் பெருக்கத்தாலும் நிறைய முன்னேற்றங்கள், அதான் உறவின் நெருக்கம் வந்து குறைஞ்சி போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விலகி இருக்காங்க. உறவின் நெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பமாவது தான் அவங்களுக்கு அந்த உறவு கூட தேரக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஆகிறது. அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா அந்த பையன் வந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காமலுக்கு அவன் தனியா ஒரு ரூம்ல இருக்கான். அப்பாட்ட கேக்க, எங்க உங்க பையனை காணும் அப்படிங்க, இல்ல மேல இருக்கான் மாடியில அப்படி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. உறவினருடைய ஒரு நெருக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த உறவு முறைகளும் இன்னைக்கு வந்து சிலவங்களுக்கு தெரியும். மொத்தத்துல யாரா இருந்தாலும் சரி அங்கேங்க, மொத்தத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஆளுகளை ஆண்டி அப்படிங்க. என்ன உறவு முறைகள் இது? சித்தப்பா சித்தி அண்ணி இந்த மாதிரி உறவுகள்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த நெருக்கங்கள் வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு இருக்கு.
1: ஆக எது தேவைன்னு சொல்றீங்க? எது தேவைன்னு சொல்றீங்க?
2: உறவின் நெருக்கம் தான் தேவை.
1: நன்றி, அருமை அருமை அருமை. நன்றி நிகழ்ச்சி கலந்தது. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ள வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். யார் எங்க இருந்து?
3: தோரங்கல முத்து ஆசிரியர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
3: அழகான தலைப்பு, வாழ்த்துக்கள். இன்றைய தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் பெருக்கம் கேட்டிருக்கியோ. உண்மை சொல்ல போனா அறிவின் பெருக்கம் தேவைதான், அதை விட உறவின் பெருக்கம் தான் மிக மிக தேவை. உறவின் பெருக்கம் இருந்தா தான் நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், சாதிக்கலாம். உறவு இருக்க வச்சுல நம்ம கண்டிப்பா பயன்படுத்தி கொண்டாச்சுன்னா அறிவு கொஞ்சம் தேவைன்னு சொல்லிக்கொண்டு வாழ்க்கை பிரிவேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: அருமை நிகழ்ச்சி. அடுத்தது ஒழிக்கக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரல்ல வந்துட்டு இருக்கு பாடல், கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேரம் 9:30. இருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படின்னு தான் கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
3: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்று என்னும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்.
2: ஜெகதீசன் சார் சொல்லுங்க.
3: அறிவுடையார் எல்லாம் உடையாருமா? அறிவுக்கு எல்லை உண்டு, ஆனா அறியாமைக்கு எல்லை கிடையாது. பகுத்தறிவுக்கு மிஞ்சின படிப்பும் கிடையாது, கடுக்காய்க்கு மிஞ்சின மருந்தும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அறிவு தான் நமக்கு நெருக்கம் வந்து இறங்கி இருக்கிறது வந்து நமக்கு அறிவு தான் என்னுடைய கருத்து.
2: நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை நன்றி. நிகழ்ச்சியை கலந்துட்டதுக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ள வணக்கம் யார் எங்க இருந்து?
4: சோனா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலரெட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: அம்மா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மேடம், நீங்க விளக்கு ரெண்டு விளக்கு கொண்டு வரும்போது அவ தெளிவா கேட்டுட்டே இருக்க மேடம்.
2: அப்படியா?
4: அதாவது பண்பில பாருங்க, அந்த நம்ம உறவை எப்படி நெருக்கம் கொண்டு வரீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உறவை உறவைதான் மேடம் பலப்படுத்தணும். ஏன்னா அப்பா வந்து அறிவு, தாய் வந்து தாலாட்டு, வழியை காட்டுவாங்க. அவங்க மூலியமா தான் நம்ம எதையுமே மூளைக்கு வேலை கொடுத்து ஜெயிக்க முடியும். பிள்ளைகள்ல இருந்து நம்ம வளர்த்துக்கணும் வச்சுக்கீங்களா? சொல்லி சொல்லி அப்பா அவளை கஷ்டப்பட்டாங்க, அம்மா அவளை கஷ்டப்பட்டாங்க சொல்லும் போது வந்து என்ன கேட்டீங்கன்னா, அறிவு வந்து ரெண்டாவதுதான் மேடம். அந்த அறிவு விட்டுதே தாயும் தந்தையும் தானே. இன்னைக்கும் பாருங்க, எங்க பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க காரணம் என்ன? நமக்கு வந்து அந்த பாசம் அப்படிங்கும்போது அந்த குடும்பம் வந்து ரொம்ப வலிமையா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஆனா அப்பா அம்மா நம்ம உறவுகள் இவங்களை முடிஞ்சது எதுவுமே கிடையாது. ஒரு தேன் கூடு மாதிரி மேடம் அது. தேன் கூட எவ்வளவு கெட்டு கெட்டது, எவ்வளவு கஷ்டப்படுது. அந்த உறவாய்ப்புள்ள தலைமுறையில கண்டிப்பா அப்பா அம்மா மதிக்கணும், கூட உள்ளவங்களும் மதிக்கணும்னு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் மேடம். நன்றி மேடம்.
2: அருமை அருமை நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
5: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிமன காலை வணக்கம்.
2: சொல்றது யார் எங்க இருந்து?
5: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்க சார் பேசுகிறேன். நலமே மலரா வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.
5: இன்றைய தலைமுறைக்கு அவசியமானது அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா? தலைப்பு உறவின் நெருக்கம் தானுங்க. நீங்க எத்தோட அறிவு அடைந்தாங்க, ஒரு தனிமையா இருந்தா வச்சுங்களா? என்னுடைய பார்வை சொல்றேன், மெடல் வைத்தியமாரி ஆயிடுவாங்க.

0: உறவு தானே தேவைப்படுங்க. உறவுங்கிறது வந்து உறவுகள் சொந்தக்காருக்கு மட்டும் சொல்றேன், நட்பும் எல்லாம் உறவு தானுங்க.
1: கண்டிப்பா
0: நாலு பேரை பார்த்தாத்தாங்க அந்த இதுவாகுங்க. அந்த முன்னோர்களுடைய அறிவு நம்மளுக்கு நம்மளுக்கு தேவைப்படுங்க. இப்ப அறிவுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட சம்பந்தப்பட்டதுங்க. உறவுங்கிறது வந்து பன்மை தன்மை நிறைய பேர் சம்மந்தப்படுது. நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும்னு இருக்காங்க. கற்றது கையளவு கல்லாதது உழலாகவும் அறிவுங்கிறது இதுதான். உறவுகள் நம் மேம்பட்டதா சிறப்பா இருக்குங்க. உறவுகள் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: தலைமுறை
0: உறவுகள் வந்து மேம்பட்டே இருக்கணுங்க. அறிவுங்கிறது தனிப்பட்டனுடையதுங்க, அது அது ஒருத்தனுக்கு சேர்ந்ததுங்க. ஆனா உறவுகள் வந்துங்க அது பலதரப்பட்ட பன்மைத்தன்மையானதுங்க. அதனால உறவுகள் தானுங்க அப்படின்னு அடிச்சு சொல்றேங்க. வாய்ப்பு
1: நன்றி நன்றி. நீங்கள் சொல்லிக்க இருக்கக்கூடிய பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேடி இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 9:39. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படின்னு தான் கேட்டுக்கோம். கிட்டத்தட்ட ஈக்குவலாக சொல்லிட்டு இருக்காங்க. பாதி பேர் வந்து அறிவின் பெருக்கம்னு சொன்னாலும் பாதி பேர் உறவின் நெருக்கம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம்
2: வாழ்த்துக்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
2: சேமமா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கேன்?
1: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
2: மகிழ்ச்சியா இருக்கிறது. அதாவது அதாவது அறிவின் அவசியம் வந்து இப்ப அவங்களுக்கு உள்ளங்கையிலே உலகம் மாதிரி அறிவின் அவசியம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது பாருங்க. ஆனால் உறவின் அருமை பெருமைகள் தெரிந்தால் அந்த அறிவை வந்து அவங்க வந்து பிரத்யேகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அறிவை மட்டும் வச்சுட்டு நான் தான் படிச்சிருக்கேன் நேற்றுதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு மனதில் இருக்கும் உயிர்ப்பா பார்த்தீங்களா? அப்ப உறவின் அருமைகளும் தேவைதானே. அறிவு வந்து இப்ப நாம சொல்லி கொடுக்கறதே வேண்டாம். அவள் எல்லாத்துலயும் பாத்துக்குவா, நன்மை தீமை, இதுல நன்மை இதுல தீமைங்கிற அவக்க தெரிஞ்சுக்கிறது உள்ளங்கையிலே உலகத்தை வச்சு மொபைல் வச்சே பாத்துக்கிறா. ஆனா வந்து அந்த உறவின் அருமைகளை வந்து சொல்றதுக்கு அவங்க வந்து அனுமதி தரமாட்டேங்கிறாங்க. அந்த இளைய தலைமுறை உறவின் பெருமைகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அறிவை செயல்படுத்த வேண்டும்.
1: நன்றி நன்றி அருமை.
2: நன்றி, வணக்கம்.
1: அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சோனாமா.
1: யாரு எங்கிருந்து எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நான் காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: நீங்க ஹலோ அப்படி சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருன்னு. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மேடம் நான் நல்லா இருக்கேன். ரெண்டுமே தேவை.
1: சொல்லுங்க.
3: 1 லட்சம் சம்பளம் வாங்கினா மட்டும் பத்தாது, செலவு பண்ண பொண்டாட்டி கூட இருக்கணும்.
1: வாவ்,
3: கண்டிப்பாங்க. நிறைய நிறைய பாருங்க, போய் வேலை பார்த்தா பத்தாது, குடும்பத்தோட இருக்கணும். ஏன்னா அவங்க பணி சம்பந்தமா வேலை சம்பந்தமா அவங்க தனியா இருந்தாலும் சேர்ந்து இருந்தாதான், உறவோட இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும். அடுத்தவங்க கையால சாப்பிடறதெல்லாம் பொண்டாட்டி கையால சாப்பிடறது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். கனகாமா
3: சொல்லுங்க.
1: சூப்பர். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
4: காலை வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்றது யார் எங்க இருந்து?
4: நான் ஈரோடு சூரம்பட்டி வரசு இருந்து இளங்கோ பேசுறேன்.
1: இளங்கோ சார், நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கீங்க?
1: சொல்லுங்க.
4: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் உறவின் நெருக்கமா எப்படி கேட்டீங்களா? இன்னைக்கு நிறைய உறவுகள் இல்லாம கேட்டீங்களா, அளவோட குழந்தை பெக்கிறோம் இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தம்பியா போறதா, எனக்கு தம்பியா போறதா சித்தப்பான்னு கூப்பிடலாம், எனக்கு அக்கா போறதா அத்தன் கூப்பிடலாம். இப்படிலாம் இருந்து உறவுகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை போயிருது, இல்ல மீனா ரெண்டு குழந்தை போயிருது அப்படிங்கறப்ப உறவுகள் பத்தி தெரிய மாட்டேங்குது. அவங்களும் வெவ்வேறு பக்கம் இருக்கிறதுனால உறவுகளிடம் எப்படி பழகணும், அவங்க என்ன உறவு ஆகுது, அண்ணனா மாமாவா என்ன ஆகுது, சித்தப்பாவா, இதெல்லாம் சொல்லி தரணும். ஆனா அறிவுங்கிறது நம்ம வந்து படிக்கிறப்ப வருது, இல்லைன்னா நம்ம பாடங்கள் கத்துக்கிறப்ப வருது. 4 பேருக்கு கத்துக்கிற பேர் வானொலி கேட்கற கூட அறிவுகள் வந்துடும். எங்க சொந்த பந்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அதனால உறவுகளுடைய வந்து பழக்க வழக்கங்களை நாம வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? உறவுகள் எப்படி மேம்படணும்னா, நம்ம உறவுகளை பத்தி எப்படி நம்ம எப்பயுமே வரவுகளை வச்சுக்கணும், எப்பயுமே தொடர்போடு இருக்கணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் தொடர்போடு இருந்தாதான் உறவுகள் மேம்படும். உறவுகள்ல வந்து பலமா இருக்கணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அறிவு தானா வந்துருமா?
1: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. நன்றி நிகழ்ச்சி கலந்ததுக்கு. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சித்திரம் பேசுதடி திரைப்படத்துல இருந்து கான உலகநாதன் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: 7:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாட்சி ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம் யாரியா?
1: வணக்கம்
0: யாரியா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா

0: யார் எங்க இருந்த ஐயா?
1: நல்லா
0: இருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்ன பொறுத்துக்கிட்ட உறவு முறைகளை கொஞ்சம் வளர்த்துக்கணும், அறிவு திறனும் கொஞ்சம் எடுக்கணுமா? ஏன்னா வெறும் அறிவே போயிட்டு இருக்க வச்சுங்க, வெளிநாடு போயிடுறோம், வருமா வருமானத்துல தான் கம்ப்யூட்டர்ல போறோம், கடைசியில தாத்தா பாட்டின்னு சொல்றதுக்கு நம்ம செல்லுல தான் சொல்ல வேண்டியதாரு. உறவு முறையுமே பாத்தீங்கன்னா செல்லுல தான் அறிவு கொடுத்து
0: வந்துருக்காரு.
1: அதனால என்ன பொறுத்து கேட்டா உறவு முறை தான்மா.
0: நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க? அவருடைய இணைப்பு வந்து கட்டாயிருச்சு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், செல்வம் பேசுறேன்.
0: நலமா இருக்கும் அப்பா, ரொம்ப நாள் ஆச்சு குரல கேட்டு.
2: ஆமாங்க, நீங்க வந்தாதான் எப்படியா வந்துடலாம்
0: பண்ணுவேன்.
2: என்ன பொறுத்தவரை வந்து உறவுகள் கண்டிப்பா முக்கியம், அறிவை விட. ஏன்னா வேலையை இருந்தாலும் உறவுகள் சாப்பாடு போட்டுருவாங்க.
0: சாப்பாடு போட்டுருவாங்க.
2: ஆமா, சாப்பாடு போடுவாங்க, நல்லபடியா பாத்துக்குவாங்க. சொந்த பந்தங்கள்ல நம்ம பழக்க வச்சாலே போதும். அது வந்து உங்களுக்கு வந்து அறிவை மட்டும் வச்சுட்டு சொந்த பந்தம் எல்லாம் வேணாச்சுன்னா ஒன்னும் ஒத்தில நிக்கணும். ரொம்ப கஷ்டப்படுவோம் வாழ்க்கையில. அறிவுங்கிறது அறிவு வளர்த்துக்கிட்டு வேலை பார்ப்போம், வேலைக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் துட்டு சம்பாதிக்கணும், ஒரு பைசா உண்டாக்கணும், இதுக்கு மட்டும்தான் அறிவு உதவும். மித்தபடி சொந்த பந்தங்கள் நல்லது கெட்டது வாரது போறது நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிக்கிறது, அது எல்லாமே வந்து உறவுகளுடைய மூலமா தான் நடக்கும் கண்டிப்பா. அது வந்து இதை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது கண்டிப்பா. அதனால வந்து சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் ஆச்சி தாத்தா பாட்டி அம்மா அப்பா கூட பிறந்த பொறப்பு எல்லாமே உறவுகளுடைய முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும், நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அறிவு வேண்டாங்கல்ல, கொஞ்சம் இருக்கலாம் தப்பு கிடையாது. எல்லாருமே படிச்சு எல்லாரும் நிறைய சம்பாதிமான நிறைய பேர் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டுதான் அவங்க உறவுகளோட இறக்கம் இணக்கமா இருக்க போய் தான் வந்து வாழ்க்கையில ரொம்ப மேலோங்கி போய்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அறிவுகள் கேட்டுக்கிட்டு கண்டிப்பா. அப்படிங்கும்போது உறவுகள் தான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா, அதுக்கப்புறம் தான் படிப்பு மத்தது எல்லாமே.
0: அருமை அருமை அருமை. நன்றி நன்றி சொல்லுவோம் சார், உங்களோட பேசுனதுல மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம். வணக்கம். யார் எங்க இருந்து?
3: இனிய காலை வணக்கம். சித்திப்பன் ஜோனாவிற்கு
0: சொல்றது யாரு?
3: தேனி மாவட்டம் சின்னமுது சசிகலா
0: பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேப்பா.
0: சொல்லுங்க.
3: போன வாரம் உங்களோட பேச முடியல தலைப்புல, இன்னைக்கு பேச எனக்கு வாய்ப்பு அளித்தது நன்றிப்பா.
0: சொல்லுங்க.
3: இந்த இளம் தலைமுறையிருப்பா தொட்டா பத்திக்கிற மாதிரி நெருப்பு மாதிரி அறிவு தேடல நம்மை விட மிஞ்சி இருக்காங்கப்பா. அதாவது விரல் நுனியில உலகத்தையே வச்சிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட அறிவு திறன் உள்ள குழந்தைகளை வந்து வழி தவறாமல் நேர்வழி நடத்தி செல்ல நம்ம உறவுகளுடைய வழிகாட்டுதல் நெருக்கன்றப்ப அவசியம். ஏன்னா அவங்க எது எடுத்தாலும் அவசரப்படுறாங்கப்பா. முன் யோசனை இல்ல, செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு முடிவை எடுக்காங்கப்பா. அப்படிப்பட்டவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி சுட்டி காட்ட நம்ம வந்து கோபப்படாமல் அன்பால வந்து சொன்னா அவங்க கேட்டுக்கிடுவாங்கப்பா. அப்பத்தப்ப அவங்க சமுதாயத்தில் நல்ல மனிதனாக உருவாக முடியும்ப்பா. அப்ப நம்ம உறவுகளுடைய நெருக்கம் இருந்தா தப்பா அவங்க மேலும் மேலும் தங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி சமுதாயத்தில் உலகத்துல நல்லவனா இருப்பாங்கப்பா.
0: கண்டிப்பா
3: உறவினர் நெருக்கந்தாப்பா அவசியம்ப்பா. அறிவு இந்த காலத்துல வந்து அந்த 2K கிட்ஸ் வந்து ரொம்ப திறம்பட இருக்கு, ஐக்கிய அதிகமா இருக்குப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: அருமை அருமை. நீங்கள் சொல்லிக்க இருக்கக்கூடிய பாடல் தில் திரைப்படத்துல இருந்து சுஜாதா மற்றும் உன்னிகிருஷ்ணன் குரல்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

18:56 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் இருக்கமா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அதாவது ஏஏ தான் இருக்குது. அதுக்கிட்ட போய் எனக்கு ஒரு ரெஸ்யூம் பண்ணி எடுத்துக்கூட அப்படின்னு கேட்டால் உடனே அடுத்த நிமிஷமே ரெஸ்யூம் எடுத்து கொடுத்துரும். ஆனால் அதுக்கிட்ட போயிட்டு என் அம்மா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியுமா? ஏஐ கிட்ட 1000 பதில்கள் இருக்கலாம், ஆனால் அம்மாவோட பார்வைக்கும் அப்பாவோட மௌனத்துக்கும் பாட்டியோட பாசத்துக்கும் தாத்தாவோட நேசத்துக்கும் அது எல்லாத்தையுமே அதால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் நான் சொல்ல வர்றது நிறைவாக ஒன்றே ஒன்று தான், அறிவு வளரட்டும் ஆனால் உறவுகள் நம்மளை விட்டு விலகவே கூடாது. ஏன் அப்படின்னா, அறிவு மனுஷனை புத்திசாலியாக மாற்றும், ஆனால் அந்த உறவுகள் தான் மனுஷனாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்

நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. பிதாமகன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை அறிவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03. 11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க நமநிலை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை விளங்க வந்துட்டேன். நானுங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற முதல் நேர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பேசுறேன்.
1: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? முதல் சீதனம் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலா சுப்பிரமணியம் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்க போறோம். மனம் விரும்புதை நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதோட புது அறிவு கேள்விகளுக்கும் நேர்கள் வந்து பதில் சொல்ல வந்து தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சுருக்கெழுத்து, அதாவது ஷார்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுருக்கெழுத்து முறையை கண்டுபிடித்தவர் யார்? சுருக்கெழுத்து முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் 1 சர் ஐசக் பிட்மன், ஆப்ஷன் 2 கால்ட்வெல். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்றும் இசையின் இனிய முகவரியாய் நிலை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிப்போம். நேரம் காலையில 10:09 ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் காட்டன்குடியில இருந்து.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: நன்றி.
1: ஆங்கில மொழிக்கான நவீன சுருக்கெழுத்து முறையை சார் ஐசக் பிட்மன் அப்படின்றவர 1837 கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் வரலாற்று ரீதியாக முதல் சுருக்கெழுத்து முறையை ரோமா பேரரசோட பேரரசர் காலத்தில் மார்க்ஸ் 2LC அப்படின்றவர் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சுருக்கெழுத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சுருக்கெழுத்து முறையை எம் சீனிவாசராவ் அவர்கள் 1894 உருவாக்கினாங்க. சுருக்கெழுத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆங்கில மொழிக்கான சுருக்கெழுத்து, நவீன சுருக்கெழுத்து, தமிழ் சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கிறோம். 10:11 நிலை பண்பலை 102.6 பாடல் கேட்க போகிறோம். தெனாவட்டு திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடணும் இல்லையா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் அரிதான சிங்கவாலையுடைய குரங்குகள் வசிக்கும் சரணாலயம் எது? தமிழ்நாட்டில் அரிதான சிங்கவாலுடைய குரங்குகள் வசிக்கும் சரணாலயம் எது? ஆப்ஷன் 1 களக்காடு, ஆப்ஷன் 2 வேடந்தாங்கல். பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதி நிகழ்ச்சியில.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களை நேரம் காலையில 10:17 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்

0: 102.6 கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனசுக்கு பிடிச்ச பாடலோட பொது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நேயர்கள். ஸோ நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் செய்து இந்த பாரத திருநாட்டை பசியிலா நாடாக்கிய பல கோடி விவசாயிகள் அடியேனும் ஒருவர் என்று கூறிக்கொள்ளும் கோவை சிறுவாணித்தாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: சொல்லுங்க சார், மிக்க மகிழ்ச்சி. உங்களோட இது வந்து அழகா இருந்தது, நீங்க உங்களோட பேரை சொன்னது. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மேடம், வேட்டையின் படத்துல அடிக்கடி அந்த பாடல் வேணும்.
0: பாடல் கண்டிப்பா கொடுக்கலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டில் அரிதான சிங்கவாலையுடைய குரங்குகள் வசிக்கும் சரணாலயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 களக்காடு, ஆப்ஷன் 2 வேடந்தாங்கல்.
1: களக்காடு.
0: களக்காடு, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்ஸ் சார்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அரிதான சிங்கவால் குரங்குகள் வந்து வசிக்கிற முதன்மையான சரணாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற களக்காடு வனவிலங்கு சரணாலயம் தான். களக்காடு மற்றும் முன்னதுரை புலிகள் காப்பகத்தோட ஒரு பகுதியான இந்த சரணாலயம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடர்ந்த காடுகளில் சிங்கவால் குரங்குகளுக்கு உகந்த ஒரு இயற்கை வாழ்விடத்தையும் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10:18 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இது கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வரப்போது வேட்டையின் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி, முதல் மகளிர் காவல் நிலையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது? முதல் மகளிர் காவல் நிலையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பான் பலை 102.6 இங்கெல்லாமே எப்போதுமே சம ஜோறு.

சக்கரம் அத்தரும் பத்தரும் முக்குலம் தட்டுல பொட்டலம் தட்டுல மூவி கண்ணா அந்த கட்டுல தந்தர் குந்தர் அந்த வந்தர் ஜூண்டு கண்ணா அந்த சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு அந்த சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு அந்த சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு.

0: நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. மனம் இருமுதை நிகழ்ச்சி நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10:24 ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து மனம் இருமுதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதோட புது அறிவு கேள்விகளுக்கும் நேர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பாடல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும். பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. தலைவர் சிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பாட வைக்கணும் பாட்டு, அசைய வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும், நல்லா கிறங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சந்தோஷமான நேரத்தில் குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற பாடல்களாக இருக்கட்டும், இல்லை மனசு உடைஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி குறுக்கிற மாதிரியான பாடல்களாக இருக்கட்டும், இப்படி பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாடலாக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், பாடகிகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பாடல் ஆசிரியராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில். நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: சென்னை முட்டு வான் புகழோடு வான் அலையில் வர்ண ஜால படைக்கும் எங்கள் நெல்லை வானவில் பண்பலை 102.6 வந்திருக்கும் அந்த சகோதரிக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மேடம்.
0: காலை வணக்கம் சார். உங்களுக்கும் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க இருக்கிறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்து எங்க ஐயா இளையராஜாவோட இசையில வந்த
0: முதல் மகளிர் காவல் நிலையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 கேரளா, ஆப்ஷன் 2 ஆந்திரா. கேரளா தான் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நன்றி சார்.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கு. சரியா சொல்லிருக்காங்க. இந்தியாவின் மற்றும் ஆசியாவோட முதல் மகளிர் காவல் நிலையம் கேரளா மாநிலத்தில் இருக்கிற கோழிக்கோடு மாவட்டத்தில் துவங்கப்பட்டுச்சு. அக்டோபர் 27, 1973 அன்றைக்கு அப்போதைய இந்திய பிரதமர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல கேரளாவிற்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டோட முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்னையில் இருக்கிற 1000 விளக்கு பகுதியில் 1992 துவங்கப்பட்டுச்சு. நம்ம பாடல் கேட்க போகிறோம் இணையத்திறந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. மனு மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில், இளையராஜா இசையில். ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்திரா காந்தி அணுசக்தி கேந்திரம் அமைந்துள்ள இடம் எது? இந்திரா காந்தி அணுசக்தி கேந்திரம் அமைந்துள்ள இடம் எது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனு

0: நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249846458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்லி நேரம் காலையில 10:32 ஆகிட்டு இருக்குது. பண்பலை 102.6 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நடத்திருக்கோம். இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். சொல்வது யாரோ?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகரிலிருந்து காந்தி நதி. மேடம்
0: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன்.

0: அம்மா, நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: தர்மயுத்தம் படத்துல இருந்து ஆகாய கங்கை மேடம்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், என்னன்னா
1: சொல்லுங்க மேடம்.
0: இந்திரா காந்தி அணுசக்தி கேந்திரம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 கல்பாக்கம், ஆப்ஷன் 2 ஆந்திரா.
1: கல்பாக்கம் மேடம்.
0: கல்பாக்கம் தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இந்திரா காந்தி அணுசக்தி ஆராய்ச்சி மையம் வந்து தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இது சென்னைக்கு தெற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிழக்கு கடற்கரை பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது இந்த இந்திரா காந்தி அணுசக்தி கேந்திரம். நிலைப்பண்புலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னா, தர்மயுத்தம் திரைப்படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டவா? என்ன கேள்வி அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கிட்டத்தட்ட தொடர்ந்து நினைச்சிருங்க. நவநிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களின் நேரம் காலையில் 10:39 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. மெல்லிசையாக இருக்கட்டும், இல்லை அதிரடி பாடலாக இருக்கட்டும், தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் வந்து கேட்க பிடிக்கும். ஸோ அப்படி இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு கேட்க பிடிக்குது அப்படின்னு நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் சொன்னீங்க அப்படின்னா இந்த ஊரையே கேட்க வைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 10:40 நிமிடத்துல மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய இடத்துல நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: தேனியிலிருந்து நீதிமோகன்மா.
0: சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க இருக்கிறீங்க இன்னைக்கு?
1: கார்த்திக் நடிச்ச நட்பு படத்துல இருந்து அதிகாலை சுபவேளை அந்த பாட்டு தான்.
0: பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா?
1: இங்கிலாந்துமா.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் தெற்கு பகுதியில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற நகரில் வந்து அமைஞ்சிருக்குது. இது லண்டனில் சுமார் 50 மைல் அதாவது 80 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வளாகத்துக்குள்ளே, ஒரு கேம்பஸ்க்குள்ளே இல்லாமல் அந்த சிட்டியில் நிறைய பகுதியை சுற்றி, அந்த சிட்டியோட மையப்பகுதியை சுற்றி ஒரு 38 கல்லூரிகளாக பரவியிருக்குது இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. 10:41 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னா நட்பு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். கேஜே ஏசுதாஸ் மற்றும் ஜானகி அவர்களுடைய குரல்ல இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதிக அளவில் குங்குமப்பூ உற்பத்தியாகும் மாநிலம், அதிக அளவில் குங்குமப்பூ உற்பத்தியாகும் மாநிலம் எது? இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதேன்.

ザ・ヒッポテッドラ。

தேடி உன்னை வந்தேன்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுருச்சிட்டுருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:47 ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மட்டும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு எப்போதுமே இந்த ரெண்டு வரிகளை மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சுமையாக தெரியாமல் சவாலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சவாலை எதிர்கொள்வோம், நம்ம வெற்றியை நோக்கி நம்மளோட இலக்கை நோக்கி முன்னேறி போயிட்டே இருப்போம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். காலை வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி சொல்லிடலாமா? அதிக அளவில் குங்குமப்பூ உற்பத்தியாகும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா?
1: ஜம்மு
0: காஷ்மீர். சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

நம்ம இந்தியாவில் குங்குமப்பூ உற்பத்தி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தில் மட்டும்தான் பெருமளவில் நடைபெறுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மொத்த குங்குமப்பூ உற்பத்தியும் ஜம்மு காஷ்மீர்லேருந்து தான் வந்துட்டுருக்குது. காஷ்மீரில் பாம்பூர் அப்படின்ற நகரம் அதோட சிறந்த தரமான குங்குமப்பூவிற்காக ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னும் சொல்கிறாங்க. சமீப காலமாக வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் இந்த இடங்கள்லேயும் வந்து குங்குமப்பூ பரிசோதனை முறையில் பயிரிடப்பட்டு வருது அப்படின்னும் சொல்கிறாங்க. உலக அளவில் முதலிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரான் நாடு சொல்லலாம். குறிப்பாக அங்கே இருக்கிற கொராசான் அப்படின்ற மாகாணம் வந்து அந்த முறைகளில், அதாவது பழைய முறைகள் செஞ்சுரிஸ் ஓல்டு அப்படிங்கிற முறைகளில் குங்குமப்பூ பயிரிடுறதுக்கு பெயர் பெற்றிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. உலக அளவில் ஈரான் அதிக அளவில் குங்குமப்பூ உற்பத்தி செய்கிற நாடு அப்படின்னும், மொத்த உற்பத்தியில் சுமார் 85%லிருந்து 95% வரைக்கும் அவங்களுடைய பங்களிக்கிறாங்க இந்த குங்குமப்பூ உற்பத்தியில். 10:49 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்பதி நிகழ்ச்சியில் அஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா ஜெமினி திரைப்படத்துலேருந்து சாதனா சர்க்கம் குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாட்டின் கிராஃபைட் தொழிற்சாலை உள்ள இடம் எது? தமிழ்நாட்டின் கிராஃபைட் தொழிற்சாலை உள்ள இடம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேர்லை நேரம் காலையில் 10:55 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நாகர்கோவில் புன்னை நகர் ஜெயக்குமார். படம் வந்து என் பிஷன் தான், எனக்கு மட்டும்தான். இசை இளையராஜா பாடியவர் மனம் சுந்தார். காத்து காத்து உல காத்து
0: பாடல் கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன், பதில் சொல்லிடலாமா?
1: சிவகங்கை.
0: சிவகங்கை, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: தமிழ்நாட்டோட கிராஃபைட் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதில் வந்து சிவகங்கை தான். சரியாக பதில் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டோட முதன்மையான கிராஃபைட் ஆலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. குறிப்பாக சிவகங்கை பக்கத்தில் இருக்கிற கோமாளிப்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தமிழ்நாடு கனிம நிறுவனம் வந்து சார்பில் இந்த கிராஃபைட் தொழிற்சாலை வந்து செயல்பட்டு வருது. நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மனோ மற்றும் லலிதா ஸ்ரீ அவர்களுடைய குரலில் கேட்க போகிறோம். இன்னைக்கு நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி சென்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டச்ச எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்களை மற்றொரு அழகான தருணத்திலே சந்திக்கலாம்.

0: நேர்களை மனம் மருமதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, இயற்கை எங்க வாழுது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டா கொஞ்சம் கூட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அதுவா அது மன்னவனூரில் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கொடைக்கானல் மலையோட மடியில் தாயோட அரவணைப்பை மாதிரி அமைதியாக உறங்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் இந்த மன்னவனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய

0: அந்த இடம். அங்கே போகக்கூடிய வழியில் அப்படியே மேகங்கள் நம்ம கூட பயணம் செய்கிறதும், விடியற் காலையிலே மலைகள் மீது அந்த பொன்னிறமான அந்த ஒளியை சூரியன் மெதுவாக பரப்பக்கூடிய அந்த காட்சி ஒரு ஓவியரோட தூரிகையில் வரையப்பட்ட ஓவியத்தை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமா. அதோடு சேர்த்து அந்த பனித்துளிகள் அப்படியே புல்லோட நுனியில் முத்துக்களாக ஜொலிக்கும். அந்த காற்று, அந்த தென்றல் காற்று அப்படின்னு நம்மளோட முகத்தை தழுவும் போது இயற்கை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டவங்களுக்கு இயற்கை நம்ம வரவேற்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குமா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மன்னவனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளோட மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானலோட மன்னவனூர் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பேன் ஜோனா. நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடலும் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் ஒழுக்கியிருக்கக்கூடிய முதல் பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: 11:09 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகஹர்ட்ஸ் மணித்திராண்டு நிகழ்ச்சியில். இன்றைக்கு மணித்திராண்டு நிகழ்ச்சியில் கொடைக்கானலூரில் இருக்கக்கூடிய மன்னவனூர் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த மன்னவனூரில் இருக்கக்கூடிய அந்த ஏரி கண்ணாடி மாதிரி ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கும். அதில் மலையோட நிழல் வந்து விழும்போது அந்த வானமே பூமிக்கு இறங்கிட்டோ அப்படின்னு எண்ணம் நமக்கு வந்து வருமா. அதோடு சேர்த்து அந்த அலைகள் மெதுவாக கரையை தொடல, அது வந்து இசைப்பாடுற மாதிரி இருக்குமா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த பசுமை போர்த்தி அந்த புல்வெளிகளில் மேயக்கூடிய ஆடுகளாக இருக்கட்டும், சுதந்திரமாக பறக்கக்கூடிய அந்த பறவைகளாக இருக்கட்டும், மெதுவாக நகரக்கூடிய மேகங்களாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து இயற்கையை வந்து அழகான கவிதை எழுதினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா இந்த மன்னவனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர். இந்த காட்சியை பார்க்கும்போது நம்மளோட கண்ணு கேட்குமா, ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கண்ணே ஆசைப்படுமா. அப்போ எவ்வளோ அழகான இடமா இருக்கும் அந்த ஊர். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படத்துன்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளை ரோஜா திரைப்படத்துலேருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம சீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: மலைகளையும் ஏரிகளையும் அந்த பசுமையும் காட்டி சொல்றாரு, இயற்கையை நேசிக்கக்கூடிய அவங்களோட மனசுல தான் இருக்குது சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாள்ல இருந்து அந்த சின்ன பையன் இயற்கையை தன்னோட நண்பனா கருதுறான் அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு கதை சொல்றேன். என்ன அப்படின்னா, அவ்வளவு அழகா இருக்குமா அந்த மன்னவனூர். இந்த மன்னவனூரோட அமைதியா இருக்கட்டும், சத்தம் இல்லாம பேசுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் வந்து கடிகாரம் வந்து நமக்கு நேரத்தை காட்டலாம், ஆனா இயற்கை அப்படிங்கறதா நமக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கக்கூடியது. அங்க கொஞ்சம் நிமிஷங்கள் நின்னா கூட நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே காற்றோட பறந்து போயிருந்தானே. அதனால இயற்கைய நேசிங்க. நிகழ்ச்சி அடுத்ததா ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி குரல்ல பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேரம் 11:21. இணைந்து இருக்கிறோம் மனித நாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் மன்னவனூர் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அங்கே வீசக்கூடிய ஒவ்வொரு தென்றலும் ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். அங்கே பூத்து இருக்கக்கூடிய அந்த மலர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவும் ஒரு புன்னகை அப்படின்னு சொல்லலாம். அந்த மலைத்துளி ஒவ்வொன்றும் அது நம்மளோட நமக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா இயற்கையை நேசிப்பவன் வாழ்க்கையை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மன்னவனூருக்கு போனோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அமைதியான அந்த இடங்கள் வந்து நம்ம இயற்கையை நேசிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து மனம் மற்றும் சுரநலத்த குரலில் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

11:25 இணைந்திருக்கிறோம் அனைத்து நாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மன்னவனூர் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். அங்கே போகணும்னு வச்சுன்னா காலையில் இவ்வளோ பசுமையாக இருக்குது, சாயங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் அப்படியே சூரியன் மலைகளுக்கு பின்னால் அப்படியே மறைகிறதை பார்க்கும்போது அந்த வானம் வந்து ஆரஞ்சு சிவப்பு அப்படி தங்க நிறங்களில் அலங்கரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது இதை ஒரு நாளில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இன்னும் ரெண்டு நாள் இருந்து ரசிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசு ஆசைப்படணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இயற்கை இன்னொரு ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளோட மனசுக்கு தோணும். அந்த மன்னவனூர் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அது நம்மளோட இதயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி நமக்கு தோணுமா. அங்கே போயிட்டு வரும்போது நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம்ல, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுக்கும். எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வந்து வெறும் ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாதுங்க, வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம மறக்கவே முடியாத நினைவுகளையும் அதோடு எடுத்துகிட்டு வருவோமா. அப்படி இருக்குமா இந்த மன்னவனூர். ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்திலிருந்து கே ஜெயசுதாஸ் குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

11:32 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் மணித்து நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்து நாடு நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மன்னவனூர் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மலைகள் அப்படிங்கிறது ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால அது அழகா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகு கிடையாது, மனசை உயர்த்துறதுனால தான் அது அழகு. ஏரி ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால சிறப்பு கிடையாதுங்க, அமைதியை ஆழமாக கற்றுத்தர்றதுனால தான் அது அதிக சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய இயற்கையின் அரிய பரிசு தான் இந்த மன்னவனூர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை அங்கே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடி செல்லணும் அப்படிங்கிற ஏக்கத்தை விதைக்கக்கூடிய இடம்தான் இந்த மன்னவனூர், சரிங்களா? இறைவனோட அன்பு படைத்த ஒரு பசுமை சொர்க்கம் அது அப்படின்னு சொல்லலாம். கொடைக்கானலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அழகான எழில் கொஞ்சம் கூடிய இந்த மலை கிராமம் இருக்கு, சரிங்களா? இந்த மன்னவனூருக்கு போக போற வழி பாதை வந்து மலைப்பாதை வந்து வளைவுகள் நிறைந்ததாக காணப்படுது, அதனால பார்த்து போகணும். அதோட இந்த வளைவுக்கு பின்னாடி மனசை கொள்ளையடிக்கக்கூடிய இயற்கை காட்சிகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதனால போகும்போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா கேர்ஃபுல்லா போங்க, ஆனா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இயற்கை ரசிச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுற்றுலா அனுபவமாக மாறும் இடம் அப்படின்னு சொன்னா அது அந்த மன்னவன் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எப்ப போலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அக்டோபர்ல இருந்து ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா அந்த குளிர், அது மட்டும் இல்லை இந்த குளிர்காலத்தில் பனி மூட்டத்தோடு இருக்கும்போதும் இந்த மன்னவனூர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அடுத்தது டூர் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மன்னவனூரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்துன்னு கேட்டிங்க அப்படின்னா கீதாஞ்சலி திரைப்படம்.

0: மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நேரம் 11:39. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஷ் மணித்திருநாடு நிகழ்ச்சி. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை நமக்கு தர்றதுக்காக நான் என் கூட இணைஞ்சிருக்காங்க. யாரு?
2: நான் உங்க அர்ஜி வசந்தி பாலமுருகன்.
1: வசந்தி பாலமுருகன், என்ன தகவல்களோடு வந்திருக்கீங்க?
2: முதல் தகவல் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் ஜூலை மாதத்துக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இந்த மாதம் 17ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அலுவலக வளாகத்தில் வச்சு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதுக்காக நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.tnprivatejobs.tn.gov.in அப்படின்ற வலைதளத்தில் கேண்டிடேட் லாகின் அப்படின்றதுல உங்களோட சுய விபரங்களை பதிவு செஞ்சுக்கலாம். முகாமில் தென்காசி மாவட்ட இளைஞர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க.
1: நீங்கள் 17ஆம் தேதிக்கான நியூஸ் சொன்னீங்க, ஆனால் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கான நியூஸ் என்ன அப்படின்னா, நெல்லையில் நாளைக்கு விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் நடைபெற இருக்குது. ஆமாங்க, நெல்லை மாவட்ட கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கக்கூடிய கூட்டம் 10ஆம் தேதி நடக்க இருக்குது. நெல்லை ஆர்டிஓ தலைமையில் நாளை வந்து காலையில் 11 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக தவறாமல் பங்கேற்று பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகள் மறைக்காமல் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து தெரியுமா? அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்தில் தான் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி குரலில் பாடல் இதோ

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: 11:44. அடுத்ததா என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நெல்லையில விவசாயிகளுக்கு குறைதீர்க்கும் கூட்டம் நடந்துச்சுல, அதே மாதிரி எங்கன்னு கேட்டீங்கன்னா சேரன் மகாதேவியில. யாருக்கு அப்படின்னா நாளையில, நாளைக்கு தான் இதுவும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம். நாளைக்கு தான் இதுவும் இந்த சேரன் மகாதேவியில் நாளைக்கு மாற்றுத்திறனாளிகள் குறைதீர் கூட்டம் காலையில் 11:00 சேரன் மகாதேவி பல்நோக்கு சமுதாய நலக்கூடத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற இருக்கு. ஸோ வந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: ஸோ இந்த தகவலோட அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சேர்ந்த தனிநபர்கள் இல்லை குழுக்கள் தங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக சிறு சிறு தொழில்கள் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழுக்கடன் திட்டங்களுக்கும் உயர்கல்விக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன்படி நீங்களும் வந்து இந்த கடனுதவி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபு சிறுபான்மையினர் நல அலுவலகம் அப்படி இல்லைன்னா கூட்டுறவு சங்கங்களோட இணைப்பதிவாளர் அலுவலகத்திலையும், அதுவும் இல்லைன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள்லையும் வந்து இந்த கடனுக்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தின இன்னும் தகவலுக்கு www.tabcedco.net அப்படின்ற இணையதளத்திலையும் வந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இதில் கல்விக்கும் கடனுதவி, உயர்கல்விக்கும் வியாபாரம் செய்யவும் தொழில் செய்யவும் வந்து கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதை பற்றின தகவலை இந்த இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்ததான் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு குட்டி தகவல் தான் என்னென்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆட்டோ மூலம் விளைபொருட்களை விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த இ ஆட்டோ பற்றிய தகவல்களை. ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னா 9488102018 அப்படிங்கிற அந்த எண்ணு தான். மறுபடியும் சொல்கிறேன், 9488102018 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் இதோ.

0: 51 நிமிடம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சியில். மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
1: அடுத்த தகவல், நம்ம நெல்லை மாவட்டத்தில் வர்த்தக மையத்தில் வச்சு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 16 வரைக்கும் உணவு உற்பத்தி தொழில்நுட்ப கண்காட்சி நடக்க இருக்குது. 5 மாவட்ட தொழில் முனைவோர்கள் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழ்நாடு நம்ம திருநெல்வேலி மாவட்ட தொழில் வர்த்தக கூட்டமைப்போட தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் உணவு உற்பத்தி மற்றும் சமையலறை சாதனங்கள் கேட்ரிங் தொழில்நுட்பம் குறித்த இந்த 3 நாட்கள் கண்காட்சி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரைக்கும் நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி வர்த்தக மையத்தில் வச்சு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்கள் சார்ந்த உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், தொழில் வல்லுநர்கள் எல்லாருமே ஒரே தளத்தில் இணைக்கிறது தொழில் வளர்ச்சிக்கு திட்டமிட உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்காட்சியோட முக்கிய நோக்கமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உணவு பதப்படுத்துறவங்க, வியாபாரிகள், உணவு இயந்திரங்கள் தயாரிப்பாளர்கள், கேட்ரிங் சேவையாளர்கள் மற்றும் புதிய தொழில் முனைவோர் தொழில் தொடங்கவும் அதை விரிவுபடுத்துறதுக்கும் தேவையான தகவல்களையும் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 70-80 அரங்குகள் இடம்பெறும் அப்படின்னும், 5 மாவட்டங்கள்ல இருந்து 12,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. 200 மேற்பட்ட வாகனங்கள் வசதிகள் எல்லாமே செய்து தரப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க.
0: கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கோங்க.
1: நேர்களுக்காக தகவல்கள் சொல்றது,
0: நேர்களுக்காக தகவல் சொல்றதுனால அவ்வளவு ஸ்பீடாக சொல்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நன்றி. அடுத்ததாக நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை துவங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வேளாண் துறை வாயிலாக கலந்துரையாடல் வாயிலாக விரிவாக்கம் அப்படிங்கிற திட்டம். அது பேர் என்னென்னா, கலந்துரையாடல் வாயிலாக விரிவாக்கம் அப்படிங்கிற திட்டத்தை தான் தொடங்கியிருக்காங்க. இதை பற்றி என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளோட கேள்விகளுக்கு ஆன்லைன் வாயிலாக பதிலளிப்பாங்க. பதிலளித்து அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரே தளத்தில் தீர்வு வழங்குறதுக்காக மாநில அளவிலான நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இருக்குது. இந்த குழுவில் ஏற்கனவே வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக விவசாயிகளோட நேரடி கலந்துரையாடி அதுக்கான பிரச்சனைகளுக்கான உடனே தீர்வும் அளிச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து வேளாண் துறையில் புதிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே புதுசு புதுசாக வர்றது அப்படிங்கிறது, மாற்றம் அப்படிங்கிறது வர்றதுங்கிறது வந்து ஒரு இயல்பு தான். இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு, நல்ல ஒரு துவக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே?
1: கண்டிப்பாக.
0: சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும் அப்படி அமைதியா இருந்த அப்படி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா, நேரம் 11:54 நெருங்கிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து நாங்கள் நான் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் இணைகிறேன். இவங்க எப்போ இணைவாங்க அப்படின்னா,

0: சிங்கி. இன்னொரு மற்றொரு அழகான தருணத்தில் சந்திக்கிறேன், நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் அன்பிற்கினியே வசந்தி பாலமுருகன்.
1: வசந்தி பாலமுருகன் அவங்களோட சேர்ந்து நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் சுட்டியப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரம் வருது, விளம்பரத்தை தொடர்ந்து ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல். அந்த அழகான பாடல் ஒன்று நினச்சும் பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபி குரலில் தான், எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா குரலில் தான் ஒழிக்க இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

இனிய வணக்கம் நேர்களே. நேரம் 12 மணி. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, இன்று இனி ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 மற்றும் 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலில் நீங்களே தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அந்த தலைப்பின் கீழே சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் அதிவிடய மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் பிரம்மஸ்ரீ அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலையில் அவர் தகவல்களை கூற கேட்கலாம். 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2012 வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஆறு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்பு, 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கூ நிகழ்ச்சி, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் புறநானூற்றின் புகழ் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 12:11 ஆயாச்சு. கேட்க இருக்கிறீங்க ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு என் கூட யார் பேச வந்திருக்கா அப்படின்னா, உடமரத்தில் ஓடனா ஓனா ஓயாமல் பேசுனா ஜோனா அப்படின்னு சொல்லி ஜோனா தான் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க. ஜோனா இன்னைக்கு
6: ஜோனா கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தமாக கத்துனா யானை சம்மந்தமே இல்லாமல் பேசாது சுவக்கம்
5: சம்மந்தமே இருக்காது. இல்லை எங்கேயாவது ரைமிங் இருக்கா? ஐயா
6: நீ பேசுறேன்
5: ஓனான்னு இருக்கிறது ஒரு ரைமிங் இருக்கு. ஏன்னா சுபக்கலாவுக்கும் யானைக்கும் எங்கமா இருக்கு?
6: இருக்கு. நீ அடிக்கடி என்ன கத்திட்டே இருக்கே, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன்.
5: சரி ரைட்டு, இப்போ உனக்கு திருப்தியா சந்தோஷமா?
6: மனசு பூரா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: சரி, இனி பின்னாடி வேட்டு வேட்டு வேட்டு வைக்கிறோம் பாரு.
6: வா வா வா.
5: சரி, நம்ம முக்கியமா இன்னைக்கு ஸ்நேகிதிய தலைப்பு என்னன்னு தெரியுமா ஜோனா உனக்கு?
6: ஆமா தெரியும். அதான் பக்கமக்கமா கொடுத்துருக்கே 16 பக்கத்துக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலில் நீங்களே தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் எது அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
5: தெளிவா கேட்டிருக்கேன். அதாவது ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழல் வருது, அந்த சூழல்ல நீங்களே வந்து தனியா தீர்க்கமான ஒரு முடிவு, உறுதியான முடிவு ஒன்ன மாதிரி வந்து முடியும்.
6: இல்ல இல்ல, இத பாக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு, தங்கச்சி ரொம்ப பாதிப்புக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
5: யாரு நாங்களா?
6: இல்ல பொதுவா அந்த டாபிக் கொடுத்தவங்கள சொன்னேன்.
5: வணக்கம் வணக்கம். வந்த வேகத்துல போயிட்டாங்க. நான் உன் வாய திறக்காதேன்னு
6: சொன்னேன்.
5: வணக்கம். இவங்களும் போயிட்டாங்க.
6: வெறும் இஸ்கிஸ்க் என்று தான் கேட்கிறது.
5: வணக்கம்.
7: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சி.
5: ரெண்டு ரெண்டு

0: ப்ரிசனர் எடுத்திருக்கோம், ரெண்டு பேரும் கட்டாயி கட்டாயி போயிட்டாங்க. மூணாவதா நீங்க தான் முதல் நேரா வரணும்னு இருந்திருக்கு, நீங்க வரையில தான் லைன் கிடைச்சிருக்கு.
1: ஆமா,
2: தத்துவம் தத்துவம்
1: இது சூழ்நிலையில தான் கிடைச்சிருக்கு.
0: சொல்லுங்கம்மா
2: சொல்லுங்கம்மா கோமதிமா.
1: அதாவது எனக்கு வந்து எங்க சாரோட தம்பிக்கு என் குழந்தைக்கு வந்து சஷ்டி பூர்த்தி வந்தது. அப்ப வந்து நான் வந்து மலர் போடணும் அப்படின்னு, மலர் போடுறதுக்கு நாள் இல்ல, அதாவது நான் சொன்னது புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை, சீக்கிரமா சொல்லிருவேன், அடுத்த புதன்கிழமை இது மணி விழா நடத்துறதா இருந்தது. எங்க சார் வந்து முடியாதுனாங்க, இல்ல நான் பாத்துக்கிடுவேன், நீங்க பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போறோம்னு வாங்கிட்டு நேரம் அந்த பிரஸ்காரனை கூப்பிட்டேன். அவன் எனக்கு திங்கட்கிழமைக்குள்ள அந்த புக்கு வேணும் அப்படின்னு அவன் சொன்னா, அக்கா நீங்க வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க எனக்கு மேட்ரு புறம் கொடுக்கணும், அது அப்படின்னா தான் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கட்கிழமை காலையில நான் உங்களுக்கு கொடுப்பேன்ட்டான். நானும் எல்லாம் நிறைய ஒவ்வொரு ஒன்னொன்னா பார்த்து பரட்டி எடுத்து எல்லாம் இது பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த ப்ரூஃப் எத்தனை பொண்ணு என்ன சொன்னா, அக்கா அத்தை எல்லா இதுவும் இருக்கு, ஒரு வாழ்த்து மலர் கூட இல்லையே, யாராவது ஒருத்தர் வந்து வாழ்க்கை ஒரு கவிதை போட்டிருப்பாங்க அது இல்லையேன்னா, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னா அவன் என்னை நொய் நொய்யா. அதுக்கப்புறம் நான் பார்த்த கஷ்டத்தை பார்த்துட்டு எங்க சார் வந்து எங்க மாமியார் வந்து அந்த என் கொழுந்தனுக்கு 25வது கல்யாண நாளைக்கு கொடுத்த ஒரு இது கொடுத்தாங்க, வாழ்த்து மடல் இருக்குன்னாங்க. உடனே அதை வாங்கி அதை வந்து டேட்டு இதெல்லாம் மாற்றி போட்டு அதையும் கொடுத்து திங்கட்கிழமை காலையில புக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரமே சஸ்பென்ஸா அவன்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், எனக்கு தெரியாமலே பண்ணிட்டேனே, எங்க மாமியார் சொன்னாங்க நான் உனக்கு கவிதையே குடுக்கலையே, என் பேர்ல கவிதை வந்திருக்கேன்னாங்க. அப்ப எப்படி மனசு சந்தோஷமா இருந்திருக்கும், அதாவது ஆத்து கரையில நின்றுட்டு ஆத்துக்கு குதிக்கவான யோசிக்க கூடாது, டக்குன்னு குதிச்சிடணும், குதித்தா நமக்கு வெற்றி தான்.
2: கண்டிப்பா அருமை அருமை அருமை கோமதிமா,
1: நன்றி
2: நன்றி நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: எங்க இவாளுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்களும் லைன்ல வராம இவள பேச வச்சிருக்கீங்களோ, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி
0: பேசுறேன்.
2: ராஜேஸ்வரி பாத்திரத்தை உருட்டிட்டு கிடக்குறது இங்க வரைக்கும் தெரியுது.
1: ஒரு ஓனாயும் ஒரு யானையும் வந்துருச்சு உள்ள நுழைஞ்சிருச்சு.
0: அடியா
1: நீங்க தான் இப்ப சொன்னியா, நீங்க ஓனா அவங்க யானை.
0: சரி சொல்லுங்க.
1: அதாவது எல்லா நேரமுமே வந்து நம்ம ஒரே முடிவை நல்ல முடிவை எடுக்க மாட்டான், சில நேரங்கள்ல டக்குன்னு எடுத்துருவான் நல்ல முடிவை.
0: தீர்க்கமான முடிவு, ஒரு இக்கட்டான சூழல்ல, அந்த சூழல்ல நீங்க தீர்க்கமா என்ன முடிவு எடுத்தீங்க மட்டும் டக்குன்னு சொல்லுங்க.
1: அதாவது என் மகளுக்கு வந்து திருமணம் வச்சிருந்தேன், மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து, வந்து பாத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிச்சு. ஆனா சுத்தி இருக்கிறது சடங்கு ஊர் சைடு, அதாவது உறவு சடங்கு இருக்குல்ல, ஐயோ இந்த மாப்பிள்ளைய குடுக்காதீங்க, தூரம் தொலையா இருக்கு, நீங்க 1000 ரூபாய் செலவழிச்சு நீங்க போக முடியுமா பாக்க, தவிர போலீஸ்காரரா இருக்காரு, நம்ம வாழ்க்கையிலேயே போலீஸ்காரவங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் பண்ணதே இல்லைன்னு உறவுக்காரவங்க எல்லாம் நிறைய சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அதெல்லாம் கிடையாது, போலீஸ்காரவங்க எல்லாம் கல்யாணம் முடிக்கலைன்னா அப்ப என்ன பிரம்மச்சாரியா வாழ்வாளா, அவங்களுக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல நாங்க கொடுக்கத்தான் செய்வோம், எங்க மாமியா மாமனார் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எனக்கு, அதோட திருமணத்தை முடிச்சு வச்சோம்மா, அவர் நல்லபடியா சிறப்பா பாத்துக்கிட்டாருங்கம்மா.
0: நீங்க ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துட்டீங்க.
1: ஆமாமா தீர்க்கமா முடிவு எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பிள்ளைகளை படிக்க வச்சவங்க அந்த உறவுக்காரவங்க பேசுனாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இந்த மருமையின கொஞ்சம் போய் இந்த கையெழுத்து போட முடியுமா, பேரண்ட்ஸை வர சொல்றாங்க, நாங்க இங்க இருந்து போக முடியல அப்படின்னு அவங்களே உதவி கேட்கறாங்க இன்னைக்கு.
0: நன்றிமா நன்றி. நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து வர்ணஜாலம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 12:23 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 100

0: அருமகாக சிநேகிதே நிகழ்ச்சியில் எனக்கு சிநேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நீங்களே தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் எது அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். நேற்று இப்படி தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. என் வாழ்க்கையில் வலது பக்கம் போனால் பப்ஸு கடை, இடது பக்கம் போனால் ஆஃபீஸ். ஆனால்னா தீர்க்கமாக பப்ஸு சாப்பிட்டு தான் ஆஃபீஸ் போடும் அப்படின்னு நேராக போடே பப்ஸ் சாப்பிட்டேன் ஆஃபீஸ் போனேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்க்கமாக எடுத்த முடிவு என்ன அப்படின்னு சிநேகிதிகள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 04226113 என்ற எண்களில் இப்போ சொல்ல போகிறாங்க சுபகலா அவங்க வாழ்க்கையில் அப்படி தீர்க்கமாக எடுத்த முடிவு என்ன அப்படின்னு.
1: வசந்தி, ஜோனா கொஞ்சம் தண்ணி கூட
0: என்
1: தீர்க்கமான முடிவை இன்னைக்குதான் எடுத்தேன்.
0: என்னன்னு
1: உள்ள வந்து பாக்குறேன், போர்டுல பேரை பாக்குறேன். காலையில யாரு, மதியம் யாரு, சாயந்தரம்
0: யாருன்னு
1: பாக்கேன். பேர் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம டியூட்டிய பாக்கணுமா வேண்டாமா? உறுதியா திடமா தீர்க்கமா ஒரே முடிவு
0: பரவாயில்ல,
1: வரட்டும் நம்ம பாத்துக்கிடுவோம்னு இன்னைக்குதான் நான் வந்து திடகாத்திரமா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உன் கூட சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணணும் ஒரு தைரியத்தோட வந்திருக்கேன். இல்லன்னா நான் வாசலோட இன்னைக்கு வேண்டாம்.
0: நீ வந்து இது திடகாத்திரமான எடுத்த முடிவு கிடையாது. உனக்கு திடகாத்திரமா இருக்கும்னா டியூட்டி வேண்டாம் அப்படின்ட்டு நீ ஓடி போயிருந்துருவ.
1: நேயர், அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: செய்ய, மூணாவது நீங்க வந்துட்டீங்களா? சரி சொல்லுங்க பாக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க தீர்க்கமா எடுத்த முடிவு இக்கட்டான சூழல்ல.
2: என் பிள்ளை கல்யாணம், அவங்க மெக்கானிக் சந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. வேண்டாம், அவன் அழுக்கா
1: ஒரு திட்டகாத்திரமா ஒரு தனியா வந்து ஒரு தீர்க்கமான முடிவை இக்கட்டான சூழல்ல எடுத்திருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்பி இந்த பையனுக்கு பொண்ணு
2: கொடுப்போன்னு
1: நல்லா இருக்கும் நினைச்சீங்க. அதே மாதிரி ஆகிருக்கு இல்லையா?
2: அடுத்த
1: நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? என்னாச்சி, போன் லைன்ல வந்துட்டு தான் இருமல் தும்மல் விக்கல் எல்லாம் வரும் போல எல்லாரும்.
0: அது இப்படி இந்த பாட்டு போடணும், விக்கல் விக்கல் விக்கல் வந்தா தண்ணிய குச்சிக்கவா.
1: உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா? ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சுல்தானி, நல்லா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க.
3: இக்கட்டான சூழ்நிலையில ஒரு நல்ல முடிவை தான் எடுக்க முடியும்.
1: ஆமா,
3: இக்கட்டான யோசனை வேற பண்ணணும்.
0: இவ வேற டாபிக் பெருசா கொடுத்துட்டா. சொல்லுங்க சொல்லுங்க.
3: இப்போ அதாவது இது திடீர்னு எங்களுக்கு உள்ளவங்களுக்கு சோம்லாம வந்துட்டு அங்க போனா இது அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த உடனே நான் என்ன செய்ய யோசனை பண்ணேன், யாருக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு. உடனே எங்க அக்கா புருஷன் தான் இருந்தாங்க, எங்க அக்காவுக்கு வீட்டுக்காரரு, அவருக்கு போன் பண்ணேன். இன்னொரு என் குழந்தை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரெண்டு வருமும் உடனே சடன்லி முடிவு எடுத்துட்டேன். இவங்ககிட்ட காமிச்சாதான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க ரெண்டு பேரும். அந்த வந்து என்ன செய்யலாம், யாரு செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன செய்யணும் அப்படின்னு சோமா அடுத்த கட்டம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து ஆபரேஷனும் உடனே தயாராயிட்டேன். நானே உஷாரா இருந்துகிட்டேன் கொஞ்சம். நம்ம தைரியமா இருந்தா தானே அவங்களுக்கு சொல்லலாம், அவங்க கிட்ட சொல்லல. இதா உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன
1: சொன்னேன் சொல்லுங்கம்மா.
3: அவன் மறந்தாலதான் குணப்படுத்தணும் அப்படின்னு நாங்க அப்படியே முடிவு பண்ணி சும்மா சொல்லி வச்சுட்டு ஆபரேஷன் தானே எனக்கு 100% தெரிஞ்சிட்டு

0: அதனால கடைசியில சனிக்கிழமை பண்ணும் போது கரெக்டா ஆபரேஷன் வந்து டாக்டரே சொல்லிட்டாரு, தைரியமா ஏற்று ஆபரேஷன் பண்ணி இறைவனுடைய உதவினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம். இது இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும்.
1: நன்றிமா, நன்றி. உங்களுக்கும் நன்றி. இதை விலாவரியா எடுத்து சொன்னதுக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: சோனா, நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாட்டு கேட்டுடலாம்.
2: என்ன திரைப்படத்துல இருந்து பாடல்?
1: பாடல் வசீகரா திரைப்படத்துல இருந்து வருது. இன்னைக்கு ஒரு பாட்டுல நான் கொடுத்துருக்க தலைப்புக்கும் பாட்டுக்கும் போடக்கூடிய பாடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா?
2: வர்ணஜலம் வசீகரா அப்படின்னு வீ வீண ஆரம்பிச்சிருக்க.
1: நான் ஓங்கி ஒரு அரை விட்டா வீ வீணுன்னு கத்துவேன் நீ, அந்த மாதிரி இருக்கு. இல்ல, ஒரு தீர்க்கமான முடிவு அப்படின்னா அந்த முடிவு வந்து ஒண்ணு வேணும் இல்ல வேண்டாம் அப்படிதானே எடுப்போம். அதே மாதிரி முதல் பாட்டு நீ வேண்டும் நீ வேண்டும்னு போச்சா, அடுத்து ரெண்டாவது பாட்டு வேணாம் வேணாம்னு வருது. இதுதான் இத மாதிரி பாடல்கள் தான்
2: கண்டுபிடிப்பு.
1: ஒரு விளம்பரத்தோட பாடல் கேட்கலாம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை

0: அதே மாதிரி முதல் பாட்டு நீ வேண்டும் நீ வேண்டும்னு போச்சா,
1: ஓ வேணாம்,
0: அடுத்து ரெண்டாவது பாட்டு வேணாம் வேணாம்னு வருது. இதுதான், இத மாதிரி பாடல்கள் தான்
1: கண்டுபிடிப்பு.
0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: 12:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழல்ல நீங்களே தனியா ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் எது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பேசக்கூடிய நேயர் வணக்கம். தலைப்புல சொல்லுங்க பாக்கலாம்.
1: எளிமையா சொன்னீங்க. நீயே நேரத்தை எடுத்துட்டு இருக்க. அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
0: அடுத்த நேயர் இன்னும் வரலையா?
1: சரி அப்ப நீ சொல்லு.
0: என்ன நான் தான் சொல்லிட்டேன்னா இன்னைக்கு நான் எடுத்த தீர்க்கமான முடிவு என்னன்னு?
1: இன்னைக்கு இல்ல, போன வாரம், போன மாசம்
0: எல்லாம் ஒன்னும் இல்லையே.
1: நல்லா யோசிச்சு மனசு அடியில ஒண்ணு கிடக்கும், அதை அப்படி எடுத்துட்டு வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்லு.
0: நீ சொல்ல.
1: நான் சொன்னோம்ல பப்ஸு கதை.
0: வேற நான் தீர்க்கமான முடிவு எல்லாம் என் வாழ்க்கையில பெருசா எடுக்கல, முடிவே எடுக்க மாட்டேன். நான் பாட்டே பத்தியெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படிதான் மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கும்.
1: அதே மாதிரி வாழ்க்கை வேணும் வேண்டாம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல.
0: ஆமா, இப்ப பப்ஸ் இல்லன்னு சொல்லுதாங்க. கடைக்கு போயிட்டு நீ பப்ஸ் சாப்பிடணும்னு போற, பப்ஸ் இல்லையே மேடம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னா, பப்ஸ் மட்டும்தான் சாப்பிட வந்தேன், பப்ஸ் இல்லையா, அப்ப வேற எதுவுமே வேண்டான்னு தீர்க்கமான முடிவு எடுத்து நீ வந்தியா வந்திருப்பியா? இருக்கான் அழுத்து. வேற என்ன இருக்கு?
2: நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க சந்திமா.
2: நாங்க முடிவு எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னா, என் பொண்ணுக்கு இப்ப ஒரு செயல் எடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம். அதனால இப்ப ₹2000 போடணும் இல்ல இப்ப எடுத்துருங்க அப்படின்னு சொன்னா நாங்க எடுத்தோன்னே. அந்த எடுத்துட்டாங்க. ஆமா,
0: தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தீங்க.
1: அப்படியே எனக்கு ஒரு எடுத்தாரு சொன்னீங்களே, அந்த கதை
2: ஒண்ணு ஒண்ணு வாங்க.
0: உங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் செயின் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா இந்த யானையை கட்டி போடுற செயின்.
2: நல்ல செயின் எடுத்து விடுவாங்க.
0: அதான் சைக்கிள் செயின் கொடுங்க, நல்ல கனமான இரும்பு எடைக்கு போட்டா கூட நல்லது.
1: இரும்பு தகரம் பிளாஸ்டிக் அடி.
2: நன்றி.
1: என்னமா
2: பாத்து சூப்பரா படிதரமா நிச்சி.
0: அனுப்புங்க, அதையும் அன்பின் வரிகள்ல கேக்கலாம். நன்றி நன்றி.
3: ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயலதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும்

செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 12:54 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலில் நீங்களே தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் எது அப்படின்னு தான் நம்ம ஸ்நேகிதிகள்கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய ஸ்நேகிதிகள் கலந்துக்கிட்டு பேசுனாங்க. இப்போ அடுத்து நிறைவான நேராக யார் பேசுகிறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம் பிரேமா, கல்லிடை குறிச்சி. நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க.
1: இருக்கமான முடிவு எல்லாமே நான் எடுத்தேன், எல்லாம் வெற்றி அடையும். ஆனா வந்து நான் கடை வைக்கும் போது உங்க வீட்டுக்காரர் வேண்டானாரு. நான் வந்து வருமானம் காரணம் கடை வச்சே அவனு எடுத்தேன்.
0: நீங்கதான் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தீங்க.
1: கடைசி வரைக்கும் இப்ப நானே கடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
0: இல்ல, நீங்க தான் கடையில உட்காரணும். நீங்க கடைய போட்டு உட்கார்ந்தீங்களா இல்ல எப்படி?
1: ஆனா கடைய ரெடி பண்ண கேக்கு எல்லாமே
0: வெக்கேக்கு ரெடி பண்ணி
1: கடை இடம் வச்சு 20,000 ஜாமான் எடுத்தேன். திருச்சி கடை வாங்கினேன். அப்படி எல்லாம் வாங்கி கடையை செட் பண்ணி உட்காந்தேன். எல்லாரும் இந்த கடை எப்படி நடத்தும்னு நினைச்சாங்க. ஆனா கடவுள் என்ன வந்து நல்லபடியா வச்சு இன்னும் கடையை எடுக்காமலே இருக்கேன். 8 வருஷத்துல எங்க வீட்டுக்கார் இறந்துட்டாரு. 20 வருஷம் ஆகுது நான் கடை வச்சு. இன்னும் இந்த கடையை மெயின்டைன் பண்ணிட்டுதான்.
0: கண்டிப்பா, நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி ஜோனா, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த தலைப்பின் கீழே நிறைய பேர் சொன்னாங்க ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணங்கள். பொதுவாக இந்த திருமணம் சமயத்தில் வந்து தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. சிலர் தொழிலில் சொன்னாங்க, வீட்டில் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கும் தீர்க்கமான முடிவு. இந்த மாதிரி நிறைய தீர்க்கமான முடிவு எடுத்ததை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க நிறைய நேயர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசின நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பேசினது நான் சுபகலா,
2: மற்றும் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
0: நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வருது, கேளுங்கள்.

0: பிஎம் இ பஸ் சேவா ஸ்கீம்.
1: பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. ஆம், பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. இயற்கையின் ஒரு அங்கமாக, நவீன வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மின்சார பேருந்துகள் உள்ளன. புகை வெளியிடும் வாகனங்களுக்கு மாற்றாக இயற்கையை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக இவை பார்க்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளின் பயன்பாடு காற்று மாசை குறைத்து இயற்கை சூழலை பாதுகாப்பதன் மூலம் இயற்கையின் சமநிலையை மேம்படுத்துகிறது. புகையில்லாத மின்சார பேருந்துகள் அமைதியான பயணத்தை வழங்குகின்றன. இவை நகரங்களின் இறைச்சலை குறைத்து இயற்கையின் அமைதியை விரும்பும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. மின்சார பேருந்துகள் மூலம் ஏற்படும் காற்றின் மாசின் குறைவு நகரங்களை மேலும் பசுமையாக்கி மரங்கள் மற்றும் பூக்களின் வாசம் அதிகரிக்க உதவுகிறது. மரம் பேசும் மௌனம், ஆறு பாடும் ராகம் என்ற கவிதை வரிகளைப் போலவே மின்சார பேருந்தின் அமைதியான ஓசை நவீன இயற்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. இது இயற்கை வளத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது. பிஎம் இ பஸ் சேவா திட்டம், அதாவது பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம், 2023 ஆகஸ்ட் மாதம் 16 அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது தனியார் கூட்டு முயற்சி மாதிரியில் 10,000 மின் பஸ்கள் மூலமாக நகர பேருந்து இயக்கத்தை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ₹57,613 crore செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ₹20,000 crore மத்திய அரசு வழங்கும். இந்த திட்டம் 10 பேருந்து இயக்கங்களை கொண்டு வந்து பசுமை சூழலை உருவாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகும். இந்த திட்டம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 300,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களை உள்ளடக்கும். இதில் யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு பிராந்தியம் மற்றும் மலைப்பகுதி மாநிலங்களின் அனைத்து தலைநகரங்களும் அடங்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட பேருந்து சேவையில்லாத நகரங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டம் நகர பேருந்து இயக்கத்தில் சுமார் 10,000 பேருந்துகளை இயக்குவதன் மூலம் ₹45,000 to ₹55,000 நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். இந்த திட்டம் மின் இயக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மீட்டருக்கு பின்னால் உள்ள மின் உள்கட்டமைப்பிற்கு முழு ஆதரவையும் வழங்கும். பசுமை நகர்ப்புற இயக்க முயற்சிகளின் கீழ் நகரங்கள் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கும் ஆதரவு அளிக்கப்படும். பேருந்து முன்னுரிமை உள்கட்டமைப்பிற்கான ஆதரவு அதிநவீன ஆற்றல் திறன் கொண்ட மின்சார பேருந்துகளின் பெருக்கத்தை விரைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மின் இயக்கத்துறையில் புதுமைகளை வளர்ப்பதோடு மின்சார வாகனங்களுக்கான நெகிழ்ச்சியான விநியோக சங்கிலியையும் உருவாக்கும். இந்த திட்டம் மின் பேருந்துகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு அளவிலான சிக்கனத்தையும் கொண்டு வரும். மின்சார இயக்கத்தை ஏற்றுக்கொள்வது சத்தம் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைத்து கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும். பேருந்து சார்ந்த பொது போக்குவரத்தின் அதிகரித்த பங்கின் காரணமாக மாதிரி மாற்றம் பசுமையில்ல வாயு குறைப்பிற்கு வழிவகுக்கும். இந்த திட்டத்திற்கு ஸ்டாண்டர்ட், மிடி மற்றும் மினி என 3 பிரிவுகளில் கிலோமீட்டர் அடிப்படையில் மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. இந்த திட்டம் அடுத்த 10 அல்லது 2037 மார்ச் மாதம் வரை பயன்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 11 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க நலம்தானா? நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு அதிவிடயத்தின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் பிரம்மஸ்ரீ அவர்கள் தொலைபேசி வழியில நமக்கு தகவல்களை சொல்ல இருக்கிறாங்க. அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: மேடம் சொல்லுங்க, இன்னைக்கு அதிவிடயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதிவிடயத்தோட மருத்துவ பயன்களை தான் கேட்டிருக்கோம். முதல்ல இந்த பேரே வித்தியாசமா இருக்கு, அதிவிடயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரே, இந்த அதிவிடயம்னா என்ன?
2: அதாவது பேச்சு வழக்குல அதிவிடயம் அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, அதி அப்படின்னாலே தெரியும், அதிகமான விஷம் அப்படிங்கிறது. இப்போ மலேரியா காய்ச்சல், அதிகமா போகக்கூடிய வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை, அதாவது விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அதிவிடயத்துக்கு இருக்கிறதுனால இந்த விஷங்கிற பேர் தான் விடயம் அப்படிங்கிற மாதிரி மருவி வந்திருக்கு. வெளியேற்றக்கூடியதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அதிவிடயம்.
1: இப்ப இந்த அதிவிடயத்துல வந்து இது எங்க எந்த இடத்துல கிடைக்கும், இது எப்படி இருக்கும், இது வந்து வேரா, காயா, இலையா, அதிவிடயம்னா என்ன?
2: அதிவிடயம் அப்படின்னா இதோட தாவரவியல் பெயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கோனிட்டம் ஹெட்ரோஃபைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேறு பெயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத்திரணம், பங்குரை, மாதிரி அப்படிங்கிற வேறு பெயர்கள் இதுக்கு இருக்கு. இது வந்து ஒரு செடி வகையை சேர்ந்தது. இது எங்க அதிகமா விளையும் அப்படின்னா அந்த மலை பகுதிகளில், இது இமயமலை மாதிரியான மலை பகுதிகளில் தான் அதிகமா வந்து கிடைக்கும். இதோட பயன்படுத்தக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட வேர் தான் வந்து முக்கியமான மருத்துவ குணமுடைய பகுதி. இந்த அதிவிடயத்தோட சுவை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கசப்பு சுவை இருக்கும். அதே மாதிரி இதோட தன்மை வந்து வெப்ப வீரியம் உடையது. இது வந்து எவ்வளவு தூரம் வளரும் அப்படின்னா 1-4 அடி வந்து உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு தாவரம்.
1: சரி,
2: இதோட இலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த முட்டை வடிவத்துல இருக்கும். இதோட பூ வந்து ஒரு ஊதா நிறத்துல இருக்கக்கூடிய, அதாவது நீல வண்ணம் கொண்டதா இருக்கும். இதோட வேர் தான் நம்ம பயன்படுத்தும் இருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு சாம்பல் பூ, சாம்பல் நிறத்துல இருக்கும், ஒரு கருப்பு புள்ளி மாதிரி அதுல இருக்கும். இந்த வேருக்கு வந்து வாசனை இருக்காது.
1: இந்த மாதிரியான
2: வேதிப்பொருட்கள் வந்து இதுல இருக்கு. ஒவ்வொரு வேதிப்பொருட்களுக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் வந்து இருக்கு.
1: சொல்லுங்க.
2: இப்போ இதுல இருக்கக்கூடிய அக்கோனிட்டைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அக்கோனிட்டைன் வந்து அந்த வேர்ல இருக்கு அதிகமா. இதோட பண்பு என்ன அப்படின்னா இது வந்து பாக்டீரியாவை

0: நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாக்டீரியாவினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து இது வந்து குறைக்கும். அதே மாதிரி டயரியா போகிறது, ஃபீவர், காய்ச்சல போகக்கூடிய முக்கிய குணம் வந்து இந்த அப்போனிடைன் வேதி பொருளுக்கு இருக்கிறதுனால இந்த மூலிகை வந்து ஒரு வயிற்றுப்போக்கையும் ஒரு காய்ச்சலையும் வந்து குணமாக்கும். அது மட்டும் இல்லாம மெஸ் அப்போனிடைன், ப்ரீ அசிட்டைட் அப்போனிடைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி வீக்கத்தை இதை வந்து தடுக்கும். இந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை வந்து அது பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஃபீனால் ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்டா நம்மளுக்கு வந்து இது பண்ணுது. என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட செல் டேமேஜ வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபீனால் ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம டேனிங் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல வயிற்று, அதாவது குடல்கள்ல தங்கக்கூடிய கெட்ட நீர்களை வந்து வெளியேற்றக்கூடிய செய்கை வந்து இந்த டேனிங்க்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த மூலிகைகள்ல இருக்கிறதுனால இது முக்கியமா வயிற்றுப்போக்கு வந்து நிறுத்தும். ஸோ இதுக்கு ஒரு பழமொழியே வந்து இருக்கு, ஆற்றை அடக்கும் அது இடையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஆற்றுல போறக்கூட நீரை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற மாதிரி அதிவிடயத்துக்கு இந்த வயிற்றுப்போக்கு வந்து தடுக்கக்கூடிய செய்கை வந்து இதுக்கு இருக்கு.
1: இப்போ வந்து விஷத்துக்கு, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதிவிடயம், அதிகமான வந்து விஷத்தன்மை உடையவதுக்கு வந்து இது மருந்தா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி வந்து விஷம் முறிவுகளுக்காக கொடுக்கப்படுதா, இல்ல இந்த மலேரியா இந்த விஷ காய்ச்சல்களுக்கு மட்டும்?
0: காய்ச்சல்.
1: ஓ, அப்போ இப்போ ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, விஷம் இருக்கு அப்படின்னா?
0: இப்ப நம்ம ஒரு மருந்து எடுத்து அந்த மருந்துனால ஏற்படக்கூடிய நஞ்சுக்கள் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, உணவு மூலமா ஏதாவது நஞ்சுக்கள் நம்ம உடம்புல தேங்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷ காய்ச்சல், மலேரியா, டைஃபாய்டு, சிக்கன்குனியா, இந்த மாதிரியான காய்ச்சல்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்கக்கூடிய மூலிகை தான் அதிவிடயம்.
1: ஓ, அதாவது உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து விஷத்தன்மை உடையதா வந்து இருக்கக்கூடிய நோய்களுக்கு வந்து மருந்தா பயன்படும். வெளியில இருந்து விஷம் ஏறக்கூடியதுக்கு வந்து இது மருந்து கிடையாது.
0: ஆமா,
1: சரி சரி. இப்போ வந்து இது எப்படி மருந்தா கொடுக்கப்படுது? நீங்க சொன்ன மாதிரி அந்த மலேரியா இந்த மாதிரியான டெங்கு இந்த மாதிரி விஷ காய்ச்சல் இதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எப்படி மருந்தா கொடுக்கப்படுது?
0: முக்கியமா இந்த மூலிகையோட வந்து குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா வந்து இது வந்து பசியை தூண்டக்கூடிய செய்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஜுரம் வருது, காய்ச்சல் இருக்கு அப்படின்னா காய்ச்சலுக்கு வந்து ஆங்கில மருத்துவமே வந்து இந்த அதிவிடய மூலிகையில இருக்க வேதிப்பொருள்களை தான் வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஆண்மை செலுத்தி செய்கையும் இந்த மூலிகைக்கு இருக்கு. இத வந்து பாடலாவே சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரியா. அதிவிடயம், சர்க்கரை, அற்புத நோய், வெப்பு, கொதி மருவு, பேபியோடு கோலை, எதிர்வாங்கி உண்முறைக்கும் நோய் கூட்டம், இல்லாதகற்றி விடும், குன்றை நிகர் முளையாய் கூறு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து புண்ணை வந்து சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி முறை சுரன் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல, என்ன அப்படின்னா விட்டு விட்டு வரும் இல்லையா காய்ச்சல், அந்த காய்ச்சல், பெருங்கடிச்சல், சளி பிரச்சனை, அப்ப மேல் நோக்கி வரக்கூடிய வாந்தி, இந்த மாதிரியான நோய்களை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி துரத்தை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மூலிகைக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பாடலா வந்து விளக்கியிருக்காங்க.
1: கண்டிப்பா நீங்க இதை வந்து எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து சொல்லுறீங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து, ஒரு பாடலை தொடர்ந்து இதை வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க மேடம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையோட மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் பிரம்மஸ்ரீ அவர்கள் தொலைபேசி வழியாக நமக்கு தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: அதாவது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த எப்படி இதை வந்து மருந்தா வந்து பயன்படுத்தலாம், அந்த நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை வந்து சொல்றதா சொல்லியிருந்தீங்க, அதை சொல்லுங்க.
1: அடிவிடயம் வந்து புண்களை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மூலிகையில வந்து சுவர்ப்பி சொல்கை இருக்கிறதுனால இதை வந்து நம்ம புண்களை வந்து கழுவுறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா புண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆறும்.
0: ஓ,
1: எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா அதிவிடய பொடி அப்படின்னு சொல்லி மருந்து கடைகள்ல கிடைக்கும். சோ அந்த பொடிய வாங்கி நம்ம தண்ணி ஊத்தி அதை நம்ம காய்ச்சி அந்த தண்ணிய வெதுவெதுன்னு இருக்கும் போது அந்த புண்கள் மீது நம்ம கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா புண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறும். அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த அதிகப்படியான ரத்த போக்கு இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரியான ரத்த போக்கை நிறுத்தக்கூடிய சிறப்பு மூலிகை என்ன அப்படின்னா அந்த அதிவிடயம் தான். சோ இந்த அதிவிடயத்தோட நம்ம நாவல் கொட்டையையும் சம அளவு எடுத்துக்கணும். எடுத்து பொடி பண்ணிட்டு இந்த பொடிய வந்து 2 கிராம் வந்து நம்ம மோர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அதிகப்படியான ரத்தப்போக்கு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் இது வந்து வயிற்றுப்போக்குக்கு தான் வந்து சிறந்த மூலிகை. அதனால இப்ப பேதி அந்த மாதிரி ஆகும்போது உடனே அதை நிறுத்தணும் அப்படின்னா அதிவிடயம், கடுக்காய், ஓமம் இந்த மூணையுமே சம அளவு எடுத்து அதை நல்லா அரைச்சு அதுல இருந்து 5 கிராம் வந்து அந்த பொடி எடுத்துக்கணும். அதுல அதை வந்து நம்ம தயிர்ல வந்து கலந்து சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பேதினாலுமே உடனே வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாம அதிவிடயம், ஆவாரம்பூ, கடுக்காய் இந்த மூணையுமே சம அளவு எடுத்து பொடி பண்ணிட்டு 2 கிராம் அளவு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 வேளை காலையிலயும் நைட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இது வந்து இருமலை வந்து குணமாகும் சொன்னோம் இல்லையா, சளி இருமலை.
0: ஆமா,
1: இது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மூலிகையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். 2 கிராம் 2 வேளை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இருமலுக்கு வந்து இந்த பொடிய வந்து நம்ம தேன்ல கலந்து சாப்பிட்டு வரலாம். வெறும் அதிவிடைய பொடியவே வந்து 1 கிராம் அளவு நம்ம தேன்ல வந்து கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இருமல் வந்து சரியாகும். இதே மாதிரி வயிற்று வலி இருக்கும் இல்லையா, இப்ப மாதவிடாய் காலங்கள்ல வயிற்று வலி இருக்கும், செரிமான பிரச்சனைனால ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இந்த மாதிரியான வயிற்று வலி பிரச்சனைகளுக்கு இந்த பொடியை வந்து நல்ல தண்ணியில வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வயிற்று வலி வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல் சூடு வந்து குறையும். இன்னைக்கு வந்து அதிகமா வந்து காணப்படுற ஒரு நோய் என்ன அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து மோசம் போவாங்க. வெளியில ஒரு இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அர்ஜென்டா அவங்களுக்கு பாத்ரூம் வர மாதிரி போவாங்க. மோஷன் பிரச்சனை வந்து இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெருங்குடல்ல வந்து பிரச்சனை இருக்கும். சோ கிருமிகள், நல்ல கிருமிகளுக்கு பதிலா கெட்ட கிருமிகள் அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல ரத்தம், சீல் அந்த மாதிரி எல்லாம் வந்து வெளிவரும். சோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த அதிவிடயத்தை வந்து நம்ம வந்து வெது தண்ணீர்ல வந்து 1 ஸ்பூன் வந்து அதாவது 1 கிராம் அளவு நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு சரியாகும். ஓகேவா, இது வந்து செரிமானத்தையும் பசியையும் தூண்டக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால இது முக்கியமா வந்து குழந்தைங்களுக்கான ஒரு சிறந்த மருந்து வந்து அதிவிடயம்.
0: ஓ,
1: அவங்களுக்கு குடுக்கலாம். என்ன
0: எந்த வயசு குழந்தைகள்ல இருந்து
1: கலந்து குடுக்கலாம்
0: மேடம், எந்த வயசு குழந்தையில இருந்து வந்து இதை பயன்படுத்தலாம் மருந்தா?
1: தாய்ப்பால் நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க 2 வயசுல இருந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். அளவு வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் தான் கொடுக்கணும்.
0: 1/4 டீஸ்பூன்
1: அளவு நெய்ல கலந்து கொடுத்துட்டு வரலாம். சரியா, அவங்களுக்கு வந்து இப்போ மலம் கழிக்க சிரமப்படுவாங்க ஒரு சில

0: குழந்தைங்க. சோ அவங்களோட அந்த வயிற்றோட அந்த அலை இயக்கத்தை வந்து தூண்டி அவங்களுக்கு சுலகமா வந்து மனம் தெளிகிறதுக்கான விஷயத்த வந்து இது பண்ணோம். சோ அதனால குழந்தைங்களுக்கு இது தாராளமா நம்ம கொடுக்கலாம்.
1: கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து இப்போ எந்த வயதினர் எல்லாருமே வந்து இந்த அதிவிடயத்தை வந்து இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதுவும் வந்து கால் டீஸ்பூன் அளவில் தான் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி வந்து பெரியவர்களோ இல்லை எந்தெந்த வயதினருக்கு வந்து இது அதிக அளவில் மருந்தாக பயன்படுத்தப்படுது?
0: இது வந்து எல்லா வயதினர்களுக்கும்

0: நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி வந்து பெரியவர்களோ இல்லை எந்தெந்த வயதினருக்கு வந்து இது அதிக அளவில் மருந்தாக பயன்படுத்தப்படுது?
1: இது வந்து எல்லா வயதினர்களுக்குமே கொடுக்கலாம். அதான் சொன்னா இல்லையா, தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு மருந்து தேவையில்லை. தாய்ப்பால் நிறுத்தின குழந்தைகளுக்கு வந்து நம்ம இதை வந்து கொடுக்கலாம். இப்ப நான் அந்த மலேரியா காய்ச்சல் சொன்னேன் இல்லையா, டைஃபாய்டு ஃபீவர் மலேரியா ஃபீவர் எல்லாம் வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த அதிவிடயத்தை வந்து நம்ம கொஞ்சம் வெளியில கலந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த காய்ச்சல் வந்து சரியாகும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் காய்ச்சல் இருந்தா உடனே பாராசிட்டமால் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம வந்து மூலிகைகளே அதிவிடயத்தை வந்து நம்ம தாராளமா பயன்படுத்தணும்.
0: சரி, இப்போ சித்த மருத்துவ குறிப்புகள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதோட கூடவே இப்ப சித்த மருத்துவத்துல நீங்க வந்து இந்த அதிவிடயத்தை எந்த நோய்க்கான மருந்துல முதன்மை மருந்தா பயன்படுத்துறீங்க, எதுல துணை மருந்தா பயன்படுத்துறீங்க?
1: அதான் பழமொழியே இருக்கு இல்லையா, ஆற்றை போக்கும் அதிவிடயம், முக்கியமா வயிற்றுப்போக்கை நிறுத்துறதுக்கான சிறந்த மூலிகை அப்படின்னா அந்த அதிவிடயம் தான்,
0: வயிற்றுப்போக்கை.
1: ஆமா, அதுக்கு அடுத்தபடியா காய்ச்சலுக்கு வந்து இந்த மூலிகை வந்து நிறைய மருந்துகள்ல வந்து சேர்க்கிறாங்க. அதே மாதிரி நான் இந்த வயதானவர்கள்லாம் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து கால்ல முத்துல வீக்கம் இருக்கும், அந்த வீக்கத்துக்கு வந்து இதை எக்ஸ்டர்னலா நம்ம பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா வெண்ணீர்ல இதை மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வெது வெதுன்னு நம்ம அந்த முட்டுகள்ல வந்து தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு வெந்நீர் ஊத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே மாதிரி ஒருத்தர் காய்ச்சல் வந்துச்சு, காய்ச்சலுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும், சோ அந்த சோர்வையும் போக்கக்கூடிய மூலிகை இந்த அதிவிடயம் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம், லைன்ல இருங்க மேடம்.

0: ஒரு மணி 36 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு அதிவிடயத்தின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் பிரம்மஸ்ரீ அவர்கள் தொலைபேசி வழியாக தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்கள் டாக்டர், ஏதாவது சித்த மருத்துவத்தில் சித்த மருந்துகள் என்னென்ன மருந்துகளில் வந்து இந்த அதிவிடயம் சேர்க்கப்படுது?
1: சித்த மருத்துவத்துல வந்து முக்கியமா அதிவிடய குடிநீர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து 5 மூலிகைகள் வந்து சேருது. அதிவிடயம், சுக்கு, சுத்தப்பாலைப்பட்டை, முத்தக்காசு, சிங்கில் கொடி, இந்த மாதிரியான 5 மூலிகைகள் வந்து சேர்ந்து செய்யக்கூடிய குடிநீர். இது முக்கியமா வந்து கழிச்சலோட கூடிய சுரம் இருக்கும் இல்லையா, சுரமும் இருக்கும் கழிச்சலும் இருக்கும், இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த அதிவிடய குடிநீர் வந்து சித்த மருத்துவத்துல வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம கபாட மாத்திரை, கூர மாத்திரை, நாரத்தை லேகியம், கட்டுவாங்க தைலம், நொச்சி தைலம், இந்த மாதிரியான தைலங்கள்லயும் வந்து அதிவிடயம் செய்யுது. முக்கியமா வயிற்றுப்போக்குக்கான மருந்துகள்ல எந்த மருந்துகளா இருந்தாலும் இந்த அதிவிடயமும் சேர்க்கப்படுகிறது.
0: அது மட்டும் இல்லாம
1: காய்ச்சலுக்கான மருந்துகள்லயும் இந்த அதிவிடயம் வந்து சேர்க்கிறாங்க.
0: சொல்லுங்க, இது வந்து ஒரு துணை மருந்தா வந்து இந்த மருந்துகள்ல சேரப்படுது அப்படிதானே?
1: ஆமா, துணை மருந்துகளா முக்கியமா அதிவிடய குடிநீர் வந்து இந்த கழிச்சலோட கூடிய சுரத்துக்கு கொடுக்கறோம். மத்த எல்லாமே வந்து துணையா வந்து மற்ற மருந்துகளோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த அதிவிடயம் இருக்கு இல்லையா, இந்த அதிவிடயத்தை எடுக்கிறதுனால என்னென்ன பக்க விளைவுகள் வரும், அதே மாதிரி யாரெல்லாம் இதை எடுக்க கூடாது மருந்தா?
1: அதாவது எந்த ஒரு மூலிகையா இருந்தாலுமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட அளவு நோய்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து குழந்தைகள் சொன்ன இல்லையா, குழந்தைகளுக்கு அளவு வந்து இந்த டீஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வரலாம். அதுவும் இந்த காய்ச்சல் இருக்கிற டைம், வயிற்றுப்போக்கு இருக்கிற டைம் வந்து நம்ம இதை வந்து கொடுத்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதய பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை கேட்டுட்டு இந்த மருந்துகளை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பிளட் ப்ரெஷரையுமே வந்து கம்மி பண்ணுது. சோ அதனால அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து இத வந்து ஒரு டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டு இவங்க எடுத்துக்கலாம். சர்க்கரையுமே இது கட்டுப்படுத்தும். அதனால அதாவது அளவுக்கு மீறி எடுக்க கூடாது. நம்ம அந்த நோயோட தாக்கத்துக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அளவுபடி எடுத்துக்கணும், அதுவும் டாக்டரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது.
0: மற்றபடி இதுல பக்க விளைவுகள்னு வேற எதுவும் இல்லையா?
1: அந்த மாதிரி எதுவும் இல்ல.
0: அதே
1: மாதிரி குழந்தைக்கு பால் ஊட்டுறவங்க, அதே மாதிரி கர்ப்பமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இது ஆலோசனை கேட்டு எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வெப்ப தன்மை இருக்கிறதுனால அவங்க வந்து இத அறியாமையில அதை எடுத்தாங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆகும். சோ அதை ஆலோசனை கேட்டு எடுத்துக்கிறது நல்லது.
0: கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு மருந்தா இருந்தாலும், அது அதிவிடயம் மட்டுமல்ல, எந்த விதமான மூலிகை எந்த விதமான மருந்தா இருந்தாலும் அவங்க உடம்ப பரிசோதனை பண்ணி மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல அந்த மருந்தா எடுத்துக்கிறது தான் நல்லது. எவ்வளவோ வந்து வீட்டு பக்குவம், பாட்டி வைத்தியம், கைப்பக்குவம் இதெல்லாம் இருந்தா கூட அந்த மருந்துகளை வந்து நம்ம மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கிறது மட்டும்தான் சரியானதாக இருக்கும். ஏன்னா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாரோட உடலமைப்புல வந்து தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட குறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தக்க நாடி பார்த்து அவங்களுக்கு என்ன மருந்து எப்போ கொடுக்கணும், என்ன அளவில் கொடுக்கணும்.

0: எல்லாத்தையும் மருத்துவர்கள் மட்டும்தான் தெரியும். ஸோ மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டுமே எல்லா மருந்துகளையும் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத தான் நீங்களும் சொல்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோம் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில்
1: கண்டிப்பா.
0: கலந்துக்கிட்டு அதிவிடைய மருத்துவ பயன்களை பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னதுக்கு உங்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் அதிவிடயத்தின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் பிரம்மஸ்ரீ அவர்கள் தகவல்களை சொன்னாங்க, கேட்டீங்க. தொடர்ந்து இப்போது ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேளுங்க.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 கரோட் சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 லாக் ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஆர் பாத்ர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜானகாரி கே லியே 1-4-5-5-5 பர் கால் கரே.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: One, two, three, two, three, four, two, three to your left and to your right. Swing and swing.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சி மாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக்கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: குறைந்து வரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய ஒப்பந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி

0: மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர், நஞ்சை, புகழூர், காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 TMC தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான KRB அணையை ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்க போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ், மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது.

இயக்கத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: சில பேர் இளநீ கூட எடுக்க வேண்டாம், அதில் ரொம்ப கால்சியம் அதிகம், அதே மாதிரி பயணி எடுக்க வேண்டாம், அதில் ரொம்ப கால்சியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளநீ அடுத்தது பயணி இதிலெல்லாம் டையூரிட்டிக் ஆக்ஷன் ஒன்று உண்டு, சிறுநீர் பெருக்கி ஆக்ஷன் உண்டு. அதனால் பயணி கூட எடுத்துக்கிடலாம். பயணியில் வந்து ஆனால் ரொம்ப அதிகமான கால்சியம் இருக்கும் இளநியை கம்பேர் பண்ணும்போது. அதனால் நிறைய தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சிறுநீரக கல் உள்ளவங்களை பொறுத்த வரையில் நீர் சத்து உடம்புக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டனாலே உங்களுக்கு நல்லது. வெள்ளரிக்காய், அடுத்தது தர்பூசணி, பீர்க்கங்காய், சௌச்சவ்வு, முள்ளங்கி இதெல்லாம் சாப்பாட்டில் உணவு வகைகளில் நிறைய சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப அற்புதமான மருந்து. ஆனால் வாழைத்தண்டு நிறைய பேருக்கு குடிக்கும்போது உடம்பை கொஞ்சம் இழக்கும், அது வந்து சில பேருக்கு ரொம்ப சோர்வு உண்டாயிரும். அதனால் வாழைத்தண்டை எல்லா நோயாளிகளும் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் வாழையை வந்து வெட்டின பிறகு அதில் வந்து உள்ள ஒரு தோண்டி ஒரு பள்ளம் வச்சிங்கன்னா அதில் ஒரு நீர் சுரக்கும், அதுக்கு பேர் அமுரி அப்படின்னு சொல்கிறோம், வாழைத்தண்டு நீர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 30 ml டு 50 ml நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அதுவும் கல்லடைப்புக்கு ஒரு அற்புதமான மருந்து. கிட்னியோடைய செயலையும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது அந்த வாழைத்தண்டில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர். பித்தப்பை கல் பொறுத்தவரையில் ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் ரொம்ப வேறு. சிறுநீரக கல்லுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கும் பித்தப்பை கல்லுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பித்தப்பை கல் அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது, சிறுநீரக கல் மூலம் ரொம்ப எளிதாக அங்கே சரியாகாது. பித்தப்பை அப்படிங்கிறதே பித்த நீரை சுரந்து நமக்கு வந்து டைஜஷனை கொஞ்சம் எளிதாக்குறதுக்காக நம்ம சாப்பிட்ற ஃபேட்டி டயட்ஸு ஹார்டான உணவுகளை செரிமானம் பண்ணுறதுக்காக பித்த நீர் அதிகமாக சுரந்து டைஜஷனை உண்டு பண்ணுது. இதில் நம்ம பாடி ஓவராக ஹீட்டாக இருக்கும்போது அந்த பித்த நீர் வறட்சி ஏற்பட்டு சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக மேலே ஒரு கொலஸ்ட்ரால் பிளேக்ஸோடு வந்து ஃபார்ம் ஆகுறது தான் பித்தப்பை கல். அது அவ்வளவு எளிதில் சிறுநீரக கல் போல் கரையாது. அது ரெண்டாவது உயிருக்கே சலச்சியமே அந்த பைல் டக்டில் போய் அடைச்சிக்கிட்டுன்னா உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடும். அதனால தான் பித்தப்பை கல் வந்துடுச்சுன்னா அதை சர்ஜரி பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பித்தப்பைக்குள்ளே அந்த கால் பிளாடர் திக்கனிங் ஆகாமல் இருந்து அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருந்ததுன்னா அது பாட்டில் 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வலி அவங்களுக்கு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். பித்தப்பை கல்லை பொறுத்தவரையில் பொதுவாக கரிசாலை, கீழாநெல்லி, அவுரி போன்ற மருந்துகளை கொடுத்து அந்த பித்த நீரை சரிவர சுரந்து அவங்களுக்கு ஒரு அந்த பித்தப்பையுடைய கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் வெளியில் வரக்கூடிய அற்புதமான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இவங்களுக்கு இந்த பித்தப்பை கல் உள்ளவங்களுக்கு அடிக்கடி அஜீரணம் ஏற்படும், ஜீரண சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க வந்து அவங்களும் நீர் சத்து நார் சத்து உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிடணும். பொதுவாக சீரக தண்ணி அதிகமாக எடுத்துக்கிடலாம், ஓம திராவகம் அதிகமாக எடுத்துக்கிடலாம். இவர்களுக்கு பித்தப்பை கல் உள்ளவங்களுக்கு எங்கே வலி ஏற்படுன்னா வலது மார்புக்கு கீழே கரெக்டாக வலி ஏற்படும், அதே மாதிரி வலது மார்புக்கு பின்னாடியும் அதே மாதிரி வலி ஏற்படும். அந்த இடத்துல அதிகமாக வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அடிக்கடி அப்படின்னு சொன்னால் அது வாயு தொந்தரவுன்னு நினைக்காம அதில் பித்தப்பை கல் எதுவும் இருக்கான்னு சொல்லி ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறது நல்லது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஒரு கடிதம் அப்படின்னா வெறும் பேப்பரில் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாதுங்க, அது ஒரு அழகான மனசோட துடிப்பு அப்படின்னு சொல்லலாம், நினைவு நறுமணம் அப்படி சொல்லலாம், ஒரு புன்னகையோட தொடக்கம். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இதயங்களை இணைக்கக்கூடிய உங்களோட அந்த அன்பு கடிதங்களோட இன்னும் சில நிமிடங்கள் உங்களோட பயணிக்க இருக்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. ஆமாங்க, இது உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் தான் உங்கள் அன்பான வரிகளையும் அழகான நினைவுகளையும் மனதை நெகிழ வைக்கும் உணர்வுகளையும் ஒன்றாக வாசித்து ரசிக்க ரெடியாக இருக்கிறோம். நிகழ்ச்சியில் என்கிட்ட யாரோட கடிதம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுக்குடியிலேருந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுக்குடியிலேருந்து கனகா சங்கர் அவங்களும், உடையாம்பிலேருந்து பத்மா அருள்ராஜ் அவங்க 25ஆம் தேதி எழுதின அந்த கடிதம் தான் முதல் கடிதமாக எங்கள் நான் வந்து வாசிக்க காத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, மாலை நான்கு மணிக்கு பொதுகை தும்பி தாயை விளையாட்டு நிகழ்ச்சியை அலங்கரித்த ஆர்ஜே சுபகலா மற்றும் ஆர்ஜே சுமித்ரா மேடம்ஸ் ரெண்டு பேரும் வந்தாலே ஒரு மணி நேரம் எப்படி போகும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. அந்த அளவு நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக ரெண்டு பேரும் அலங்கரிக்கக்கூடிய விதத்துக்கு ஒரு சபாசுங்கோ அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட கேட்குற நேயர்களுக்கு புன்னகை கண்டிப்பாக வராமல் இருக்காதுங்க. அந்த அளவு பேச்சுக்களையும் பேச இருவருக்கும் 102.6 பண்பலை நட்சத்திர அறிவிப்பாளர்கள் என மாலை அணிவிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. காரக்குறிச்சி கனகா அண்ட் உடையாம்பிலிருந்து பத்மா அருள்ராஜ் இருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இன்னொரு ஒரு 3 கடிதம் இருக்குது, அதையும் சேர்த்து வாசித்தரலாம் அப்படின்னு இருக்கேன். 3-7 அன்றைக்கி மாலை 5 மணி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2009ஆம் ஆண்டில் வெளிவந்த படங்களின் சிறப்பு காட்சிகள் படம் பற்றி முழு தகவல் ஆர்ஜி திவ்யா சொன்ன விதம் பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்தது. எங்களுக்கு கேட்பதற்கு எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்னைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் 3-7 அன்றைக்கி காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றை தலைப்பு என்ன அப்படின்னா, நினைத்த வெற்றியை அடைகிறதுக்கு சாமர்த்தியம் முக்கியமாக சத்தியத்தின் வழியில் இருக்கணுமா அப்படின்னு சுட்டிப்பன் ஜோனா ஐ எனக்கு தான் லெட்டரு. சுட்டிப்பன் ஜோனா மேடம் தலைப்பை கொண்டு வந்திருந்தாங்க. நேயர்களை அழைத்து கருத்து கேட்ட விதம் சூப்பராக இருந்தது. பரிபூர்ணமடைய சத்தியத்தின் வழி வெற்றி சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும், 3-7 அன்றைக்கி 4 மணிக்கு பொதுகை தும்பி ஆர்ஜி திவ்யா சுமித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பித்த தாயை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்க நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். பாட்டு பாடி சுமித்ரா மேடம் அசத்திட்டீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்க எழுதின அதே கடிதம் தான், 4-7 அன்னை அந்த தேதிக்கு 9 மணிக்கு காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட தலைப்பு, குடும்பத்தின் நேரத்தை செலவிப்பது முதலீடா நேர விரயமா அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. என்னோட கருத்து, அன்பிற்கான முதலீடு நம்ம குடும்ப நலனை என்றைக்கும் நினைச்சு சிந்திச்சு நம்ம குடும்பத்தினரோட நேரத்தை செலவழிக்கிறது தான் முதலீடு தான். அன்பை முதலீடு செய்து சிறந்த அன்பு குடும்பமாக சிறந்து விளங்க அனைவரும் மறவாமல் முதலீடு செய்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எங்கள் குடும்பம் 102.6 முதலீடு செய்வதால் கேட்பதால் எங்கள் நேர்மறை எண்ணம் வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படத்தில் இருந்தது தெரியுமா? ஆமாங்க, பீமா திரைப்படத்தில் தான் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:25. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அடுத்தது அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோயில்பட்டி குமார் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 4/7/2026 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரர்களுக்கும் வணக்கத்துடன். குமார் எழுதுவது என்ன அப்படின்னு கேட்டாங்க. நலம் நலம் அறியாவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரொம்பவே நலமாக இருக்கோம், நீங்களும் நலமாக இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 4/7/2026 சனிக்கிழமை காலை ஆனந்த பூங்காவில் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிப்பது முதலீடா அல்லது விரயமா அப்படிங்கிற அருமையான தலைப்புக்கு பாராட்டுகள். பேசிய நமது நேயர்கள் குடும்பத்தினர் நேரத்தை செலவிப்பது நல்லதுதான், கிடைக்கும் பயன்கள் பற்றியும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு பாராட்டுகள். குடும்பத்தினருக்கும் நேரத்தை கண்டிப்பாக விடுமுறை நாட்களாவது செலவிப்பது முதலீடுதான். தினசரி செலவிடணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்வது தான் நமக்கு முதலீடு, அது நம்மளை மேலும் உயர்த்துது அப்படிங்கிற மாதிரி குமார் சார் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் திங்கட்கிழமை 6/7/2026 அன்னைக்கு திங்கட்கிழமை ஆனந்த பூங்காசில் தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எவ்வாறு, அருமையான இன்றைய காலத்திற்கு ஏற்ற தலைப்பு. சகோதரி திவ்யா அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நமது நேயர்கள் நாம் தள்ளி போடும் வேலைகளை முடிவதில்லை என்று உடனடியாக செய்வது தான் நல்லது என்று கூறியது முற்றிலுமான உண்மை. நமது நேர்மறை சிந்தனைகளை உடையவற்றை உடனடியாக செய்வது பல வழிகளிலும் நன்மை பயக்கும். எதிர்மறை சிந்தனைகளை சார்ந்தவைகளை இருந்தால் தள்ளி போடுவதில் தப்பில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சாமா மிக நல்ல ஒரு அருமையான கருத்து அப்படி நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்களோட கடிதம் தான். 6/7/2026 அன்றைக்கு திங்கட்கிழமை மதியானம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து கடிதங்களையும் மிகவும் சிறப்பாக வாசித்து வழங்கிய சகோதரி திவ்யா அவர்களுக்கு பாராட்டுகள். மேலும் கடிதம் எழுதி கொண்டிருக்கும் நேயர்களின் ஆர்வத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு, அவர்களோட பணி தொடர்ந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அடுத்தது திவ்யாவுக்கும் நன்றி சொல்லிடலாம். அடுத்ததான் யாரோட கடிதம்னா, அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. ஆறு ஏழு இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் மூலம் இனிய பாடல்களை அள்ளி கொடுத்த வீரவநல்லூர் சகோதரர் கே லக்ஷ்மணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அன்று இரவு பாடலை கேட்டேன், பாடலை கேட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இரவு சாப்பாடை இனித்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. தண்ணீர் குடித்தால் தேனாக இனித்தது. ஒவ்வொரு பாடலுக்கும் அவர்கள் கொடுத்த விளக்கம் கலங்கரை விளக்கமாக ஒலித்தது. அருமையான விளக்கம். தற்போது தேய்பிரை களமாக இருந்த போதிலும் இன்பம் பொங்கும் வெண்ணிலா பாடல்கள் வளர்பிறை முழுநிலவாக இனிமையான குளிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பாடல்களின் தொகுப்பு அனைத்தும் பூஜைக்கு வந்த மலராக இருந்தது. ரோஜா மலராக இனிமைக்கு இனிமை சேர்த்தது. பாடல்கள் ஒரு மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. வார்த்தைகளே இல்லை. பாராட்டுக்கள், நன்றியுடன் சொல்லிட்டு குமார் சார் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 7:35 அன்னைக்கு 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்ஃபர்மேஷன், அட்வைஸ், ஃபர்னிச்சர், லக்கேஜ் போன்ற வார்த்தைகளுக்கு ப்ளூரல் வாக்கியமும் இதுதான் என கூறி அதற்கான காரணங்களையும் தெளிவாக எடுத்துரைத்தது பயனுள்ளதாக இருந்தது. அடுத்து தகவல் பரிமாற்றத்திற்குரிய சொற்களை ஆங்கிலத்தில் அமைத்து காட்டினார்கள். டீச்சர் டோல்டஸ் ஓபன் த புக், மதர் சே நாட் டு கோ நியர் வாட்டர். இரண்டு வார்த்தைகளும் நாம் தினமும் கேட்கக்கூடியது. சகோதரர் சிவர்களை கே கே தாமஸ் அவர்களுக்கு நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததான் வந்து அவங்க போட்ட அதே கடிதம் தான். யார் எழுதியிருக்காங்கன்னா, ஜெயலக்ஷ்மி குமார் எழுதியிருக்காங்க. அவங்க கடிதம் 6/7/2026 திங்கள் இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் தொகுப்பினை அனுப்பிய நமது வானொலியின் வயலாக இனிமையான அருமையான பாடல்களை தொகுத்து கொடுத்து மிகப்பெரிய விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. 13 வகையான காய்கறிகளுடன் வழங்கி என் கணவருடன் சாப்பிட கேட்க வைத்த சகோதரர் வீரவநல்லூர் கே லக்ஷ்மணன் அவர்களுக்கு இன்ஃபினிட்டி பாராட்டுக்கள். அதாவது சொல்லவே முடியாத அளவுக்கு பாராட்டுக்கலாம். விருந்துக்கு உறுதுணையாக இருந்த நமது வானொலி சகோதரருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள் பல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலக்ஷ்மி அம்மாவும் எழுதியிருக்காங்க. அடுத்ததான் என் கையில் இன்னொரு ஒரு ரெண்டு கடிதம் இருக்குது. யாரோட கடிதம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உடையாம்புலி சுதா பால்ராஜ் அவங்களோட கடிதம் தான் இருக்குது. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 30/6/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் மிக அருமையாக இருந்தது. 2007 7ஆம் ஆண்டு வெளிவந்த படத்தில்

உள்ள தகவல்களையும் பட பாடல்களையும் மிகவும் அருமையாக தொகுத்து வழங்கிய சந்தியா ஜெகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாடல் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு எழுதியிருக்காங்க, வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட அதே கடிதம் தான், சுதா பால்ராஜ் அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 3/7/2026 அன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் நினைத்த வெற்றியை அடைய உதவுது சாமத்திய வழியா சத்திய வழியா என்ற தலைப்பில் நேயர்கள் அருமையாக கருத்துக்கள் கூறினார்கள். சத்திய வழி என்றும் சாமத்திய வழி என்றும் மாறி மாறி கூறினார்கள். எந்த வழி சென்றாலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். நிகழ்ச்சியும் கருத்துக்களும் அருமை. தொகுத்து வழங்கிய சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்தும் தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்களாக இருந்தது. அருமை அருமை இருக்காங்க. யார் அது அப்படின்னா, அது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டி நெஞ்சிருங்க ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல் அஞ்சா திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:36. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்தது யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமாங்க, கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்து சௌமியா, எம் கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி எம் முத்து சௌமியா அவங்களோட கடிதம் தான். அதாவது மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க, அவங்க கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 3 அனைவருக்கும் வணக்கம் எழுதியிருக்காங்க. ஐயா உங்களுக்கும் வணக்கம். 3/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றி பெற தேவை சத்தியமா சாமத்தியமா அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்கள் மிக தெளிவாக கேட்டது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுலேயும் நிறைவாக பகுதியில் ஒரு குட்டி கதை சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. மிக தெளிவான பதிவு அன்று மனமிருவது நிகழ்ச்சி சகோதரி வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்வி, அதன் விளக்கம் மிக தெளிவாக எடுத்து கூறியது அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததான் 4 அவங்களோட கடிதம் தான். 4/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சகோதரி பிரேமி அவர்கள் குடும்பத்தோடு செலவிடும் நேரம் முதலிடா விரயமா என்ற தலைப்புக்கு நேர்களுடன் தெளிவாக கேட்டது மிக அருமை. 3/7/2026 அன்று இலக்கிய சாரலில் சகோதரி ஸ்ரீ கோமதி மிக அருமையாக பழைய பாடல் மிக சிறப்புடன் சுகமான ராகங்கள் பகுதியில் சகோதரி மம்சாபுரம் மீனா அவர்கள் தேர்வு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி இரவு தொகுத்து அவங்களோட தொகுப்பு இரவு தொகுப்பு மிக அருமையாக வழங்கினார்கள். சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக என்ன அவங்களோட கடிதம்னா, 6/7/2026 அன்று பொதுகை தும்பி சகோதரி ஆர்ஜே சந்தியா ஜெகன் மங்களம் ராதாகிருஷ்ணன் இருவரும் பாடல்கள் ஜோக்கு விடுதலை விடுகதை என அசத்தி விட்டார்கள். சந்தியா அவர்கள் பாடிய கடித பாடல் அருமை. நேயர் தூத்துக்குடி மாரியம்மாள் பாடல் குரல் இனிமை. அன்று படமும் பாடலும் 2010 படத்தின் அரிய தகவல் விளக்கம் அருமை. அன்று 1 மணி நேரம் பொழுது மிக அருமையாக இருந்தது எங்களுக்கு சகோதரிகள் அந்த சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி சார் எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான். 6/7/2026 அன்று மனமருமுதை நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ அவங்களோட பொது அறிவு கேள்வி அபாரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. முதல் கேள்வியே, வயிற்றுக்குள் பல்லிருக்கும் உயிரினம் எது என்ற கேள்வியுடன் ஒவ்வொரு கேள்வியும் சகோதரர் அருமை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அன்னைக்கு 7:35 ஆங்கிலம் அறிவம் பகுதியில் சகோதரர் சிவகளை கே கே தாமஸ் இலக்கண விளக்கம் நிறைவு பகுதியில் பல மொழிகள் மிக அருமையாக இருந்துச்சு. 8:05 வழக்கறிஞர் ஐ முருகேசன் சட்டம் விளக்கம் ஒவ்வொரு நாளும் மிக தெளிவாக புரியும்படி இருக்குது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பண்பலையில் அனைத்து சகோதர சகோதரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான், அதாவது கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்துசாமி அவங்களோட கடிதம் தான் என்கிட்ட இருக்கு. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, 6/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று பகுதியில் வாழ்க்கையில் தள்ளிப்போகும் பழக்கம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி திவ்யா மிக அருமையாக நேர்களிடம் கேள்வி பதில் கேட்க மிக தெளிவாக பதில் செய்தார்கள். நிறைவு பகுதியில் தனது கருத்துக்கள் கூறியது மிக தெளிவான பதில். அன்று அன்பின் வரிகள் பகுதியில் நேர்கள் கடிதம் வரிவிடாமல் படித்தது மிக அருமை. சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக.

12:44 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில், அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, பி முருகன் மேலச்சேவல் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. நிறைய கடிதம் இருக்குது, ரீட் பண்ணுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம், நலம் நலம் அறியாவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நலமாக இருக்கும். 30/6/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2007 வெளியான படத்தில் உள்ள பாடல்கள் இடம்பெற்றன. அந்தந்த படத்தில் உள்ள கதைகளை மிக அருமையாக சொல்லி அதன் பின் அந்த படத்தில் உள்ள பாடல்களை ஒளிபரப்பின பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு 3 ட்ரிபிள் பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 அகில இந்திய வானொலி நிலையக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததாக வந்து 1/7/2026 மதியம் 1:10 நடந்த நிகழ்ச்சியில் சுக்கான் கீரை பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன அதன் விளக்கமாக சொன்னார்கள். நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் அனைத்து மிக அருமையாக ஒழித்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு 3 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களோட கடிதம் தான் 2/7/2026 1:10 நடந்த நிகழ்ச்சியில் பாசிப்பயிரும் உடல்நலமும் பற்றி மிக அருமையாகவும் நல்ல தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் அனைத்து மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க தான் 2/7/2026 அன்று மதியம் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்கள் மிக பொறுமையுடன் வாசித்த சகோதரி ரம்யாவுக்கு மிக்க நன்றி நன்றி. நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். 3/7/2026 அன்று

மற்றும் ஒரு மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் செவ்வாழை பழத்தை பற்றியும் அதன் என்னென்ன சத்துக்கள் நிறைந்துள்ளன, உடலுக்கு ஆரோக்கியத்தை பற்றியும் நல்ல விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்து மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. 3/7/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வம்சவரும் சகோதரி மீனா அவர்களின் தொகுப்பில் அதுவும் பூக்கள் என்ற வார்த்தையை மையப்படுத்தி பாடல்கள் மிகவும் அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி மீனாவுக்கு மிக்க நன்றி நன்றி பாராட்டுகள். அனைத்து மிக இனிமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய சகோதரி மீனாவுக்கும் அறிவிப்பாளர் சகோதரருக்கும் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராட்டுகள் சொல்லிக்கலாம். 6/7/2026 அன்று காலை 10 மணிக்கு மனவர்மதி நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளை கேட்டும் அதன் பின் விளக்கங்களை மிக அருமையாக சொன்னார்கள். நேரில் கேட்ட பாடல்களும் ஒளிபரப்பான பாடல்களும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சார் சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் ஒரு 3-4 கடிதம் என் கையில் இருக்கு. என்ன எழுதி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6/7/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் தள்ளி போடுவது பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி என்பதை பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையான சொன்னார்கள். எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, அது சின்ன வேலையோ அல்லது பெரிய வேலையோ எந்த வேலையோ இருந்தாலும் அந்தந்த வேலையை உடனே செய்து முடித்தால் அது நன்றாக இருக்கும். சோம்பேறிப்பட்டாலோ அல்லது வேறு ஒரு சகோதரர் சொல்லுவார்கள், இன்னைக்கு வேலைக்கு பார்க்க வேண்டாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். நாளைக்கு வரும்போதோ கூடுதல் வேலை இருக்கும், அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே எந்த வேலையாக இருந்தாலும் அதை உடனே செய்து முடித்துவிட வேண்டும். அப்படி இருந்தால் தள்ளிப்படுவது அவசியமே இருக்காது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யா அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6/7/2026 அன்னைக்கே 1:10 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கு பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்து உள்ளன என்பதை பற்றியும் நல்ல விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்து மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 6/7/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் சகோதரர் கே லக்ஷ்மணன் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்து மிக அருமையாக இருந்தது. அதுவும் பழைய பட பாடல்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல்கள் வந்தன, அருமையாக இருந்துச்சு. இப்படி பழைய பாடல்களை தொகுத்து வழங்கிய வீரவநல்லூர் கே சகோதரன் கே லக்ஷ்மணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 6/7/2026 அன்று மதியம் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நேயர்களின் அன்பான கடிதங்களை வழங்கிய சகோதரி திவ்யா அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி பி முருகன் மேலச்சவளர்ந்து எழுதியிருக்காங்க. எங்களுக்காக கடிதம் எழுதுகிற உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து.

சோலையாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாக உயர்ந்துள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே, 3:04 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க குக்கு. நமக்கு கூ நிகழ்ச்சிக்கு நீங்களும் உங்களோட மெசேஜ் அனுப்பி, அதாவது உங்களோட பேர் ஊர் அனுப்பிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தோட பேர் இதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா 9443360794 இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு மகிழுங்க. அந்த வகையில் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க முன்னீர் பள்ளம் பிரதீக்ஷா. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இருந்து பாசமுள்ள பாண்டியரை சாங் கேட்டிருக்கிறாங்க. இது அவங்க விரும்பி கேட்ட பாடல், அவங்களுக்காக வருது, கொடுத்துடலாம்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 3:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை எடுத்துட்டு 9443360794 இந்த எண்களுக்கு உங்கள் பேர், ஊரோட, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தோட பேர், இதெல்லாம் டைப் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு மகிழுங்க. அந்த வகையில் நம்ம குக்கூர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டி தீபா பொன்முனச்செல்வன் படத்திலிருந்து பூவான ஏட்டத்தொட்டு அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வருது, கேட்கலாம்.
1: பூவான ஏட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்.

3:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நமக்கு குக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க நாசரே.

3:22 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடித்த பாடல்களை வாட்ஸ்அப்ல அவங்க பேர் ஊரோட சொல்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து யார் இப்போ என்ன பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழினி கரும்பனூர்ல இருந்து பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

3:29 ஆயாச்சு. இதுவரைக்கும் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: உங்க கையில கிடைச்சிருக்கு பாத்தீங்களா.
1: அதனால அவங்க எனக்கு தொழுது எனக்கு அண்ணனா நினைச்சு அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்.
0: கண்டிப்பா, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கலாம். சரி, இப்ப கேள்வியை என்கிட்ட நீங்க கேக்குறீங்களா நான் கேட்கவா?
1: ஈஸியா கேளுங்க மேடம், எனக்கு
0: ஓ,
1: புக்ஸ்
0: நான் தான்
1: படிக்க
0: கேட்கணுமா?
1: தெரியாது அந்த மாதிரி எல்லாம் தெரியாது.
0: சரி, அவங்க ஒன்னு கேட்டா நீங்களும்
1: சரி,
0: கேட்கணும்.
1: உங்களுக்கு
0: ஆரியம்மா,
1: ஈஸியா,
0: உங்க ஊர் வந்து எலந்தப்பட்டி தானே?
1: ஆம் மேடம்.
0: சரி, பட்டின்னு முடியக்கூடிய ஒரு ஊர் பெயர்கள் ஒரு நாலஞ்சு சொல்லுங்க. கம்மியாவே கேட்டேன், சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
1: கோவில்பட்டி, காமநாயக்கம்பட்டி,
0: ஆ,
1: சால்நாயக்கம்பட்டி.
0: சால்னாவா? ஊர் இருக்கு.
1: ஒரு ஊர் இருக்கு.
0: அப்படியா? எனக்கு பரோட்டா கொடுக்குற சால்னா தான் தெரியும். சரி, அடுத்து
1: எட்நாயக்கம்பட்டி.
0: எட்நாயக்கம்பட்டி?
2: ஆமா, காமநாயக்கம்பட்டி பக்கத்துல இருக்கு
0: எட்நாயக்கம்பட்டி.
2: ஆமா. உங்க ஊர் பேரை சொல்லுங்க மாரியம்மாள்.
1: எங்க ஊர் தான்
2: சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதானே.
0: 40 செகண்ட்குள்ள ஒரு 5 ஊர் பேர் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. இந்த உஷாக்காக எல்லாம் தீப்பெட்டி ஊரு.
2: என்ன ஓட்டிருங்களே எல்லாரும்.
0: சரி, இப்ப மாரியம்மா நீங்க தான் கேள்வி கேட்கணும். அடுத்து என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க.
1: என்னோட திருப்திக்கு
0: என்ன பாட்டு
1: எப்பவும் சாங்லதான் இருப்பேன்.
0: சரி, இப்ப பாட்டு பாடணுமோ?
1: பாருங்க.
0: சரி, ஒரு பாட்டு பாடிடுமா? நேரத்தை போட்டு விட்டுறவா இதுக்கும்?
1: போட்டு விடுங்க, பாருங்க.
0: பாடிடுவோம். கிழக்கு சீமையில உள்ள பாட்டு.
1: பாருங்க.
0: மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்தமையிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் குவுங்குயிலே தாய் மாமசி சுமந்து வாராண்டி தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே.
2: மாரியம்மாள் சூப்பரா இருக்கே உங்க வாய்ஸ்.
1: ஆமா மேடம், எனக்கு இதான் மேடம் வேலை.
2: நல்லா
0: பாடுங்க, வந்து அடிக்கடி பாடுங்க. அப்ப உங்களுக்கு பாடுங்கன்னே டாஸ்க் கொடுத்துருக்கலாம்.
1: அதுக்கே கொடுத்தா போதும்.
0: இனிமேல் அடுத்து வரையில உங்களுக்குன்னு தனியா ஒரு கேமை யோசிச்சுட்டு வரேன். அந்த கேமை கொடுக்குறோம், சரியா?
1: கொடுங்க, நல்ல பாட்டா யோசிச்சுவாங்க. ஊடால உள்ள வரைய நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்.
0: சரி, நன்றி.
2: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேயர். அப்பா, எனக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து உஷாக்காக்கு தான். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநெல்வேலி மாவட்டம்.
0: என்ன விட்டு விட்டு கேக்குது? சுப்பையாபுரம் ராசாத்தியா? ராசாத்தி இப்பதான் பேசுறீங்களா?
2: தாயக்கட்டைய
0: கொண்டு போய் வித்தாச்சு. நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், அவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தான், என்ன வேணாலும் கேட்கலாம். சரி, அப்ப நீங்க நல்ல நிகழ்ச்சியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கலந்துக்கோங்க, சரியா?
2: கேள மாட்டோம் நாங்க. கேளுங்க. சரி, கசப்பே இல்லாத மொழி என்னது? கசப்பே இல்லாத மொழி. அப்பாடி, கசப்பு.
0: கசப்பு இல்லாத மொழிமா?
3: கசப்பு இல்ல.
2: உங்க இனிப்பே சரியில்லையே ராசாத்தியம்மா.
3: என்ன மேடம்?
2: உங்க இனிப்பே சரியில்லை. நீங்க கேக்குறது, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது.
0: நன்றி, போயிட்டு வாங்க. நம்ம ஒரு பாட்டை கேட்டுருமா?
2: கேட்டுலாம்மா.

0: சும்மா கேளு.
1: நான்கு மணி 12 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பியில கேள்வியை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கவா அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு பதில் சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப உஷாக்கா கிட்ட யாரு கேள்வி கேட்க போறாங்க, இல்ல உஷாக்கா யாருக்கிட்ட கேள்வி கேட்க போறாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: மாட்டிட்டாங்க.
3: விலங்குக்கு பிடிச்சது வரும்.
2: விலங்குக்கு பிடிச்சதா? விலங்குக்கு என்ன பிடிக்கும்?
1: வேற வேற இருக்கா? அது
2: தீவனம் தான் பிடிக்கும்.
3: என்னமா?
1: வேற வேற டைம் போட்டுட்டேன்.
3: சரி சொல்லுங்க.
1: சொல்லுங்க. அவ்வளவுதான். இது ஒரு மரத்தின் பெயர். இரண்டாவது எழுத்தை எடுத்து விட்டால் விலங்குக்கு பிடித்தது.
3: விலங்குக்கு பிடிக்கும்.
2: தென்னை மரமா?
3: இல்லையே. இரண்டாவது எடுத்து பாருங்க.
2: தென்னை மரமா? அது இன்னில்ல வரும் இல்ல.

0: மாதிரி எடுத்து அப்படி வரும். இது புன்னை மரம்.
1: புன்னை, சரி. ரெண்டாவது எடுத்து விட்டா
0: ஐயோ புனைன்ல வரும் இல்ல அது.
1: ஆமா
0: சரி, தெரியுங்களா சார் நீங்க
1: அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாள் எழுதி சொல், நாள் எழுதி சொல்,
2: நாள் டைம் அப், நாள் நாள் எழுதான டைம் அப்.
0: சரி சொல்லுங்க சார்.
1: இல்ல சொல்லுமா?
0: ம் ம்.
1: அந்த யானை வந்து யானை, அந்த மிருகம் வந்து யானை, யானைக்கு பிடிக்கும்
2: கரும்பு புல், யானை கரும்பு சாப்பிடும்ல.
1: போட்டீங்க
0: உங்களுக்கு வந்து இந்த டங் ட்விஸ்டர் மாதிரி. சரியா
1: சரியா, நீ என்ன மாட்ட பாக்கீங்களோ. சரி,
0: சிரிப்பாய் சிதறிய சில்லறை காசுகள், சின்ன சின்ன மொழிகள் பேசின சில வண்டுகள்.
1: ஒரு மார்க் எனக்கு, ஒரு மார்க் உங்களுக்கு தான். சிரிப்பாய் இந்த வார்த்தை எனக்கு வராது.
0: சிரிப்பாய்
1: சிதறிய சின்ன
0: சில்லறை காசுகள், சின்ன சின்ன மொழிகள் பேசின சில வண்டுகள்.
1: முதல் திரும்ப சொல்லுங்க.
0: சரி, சிரிப்பாய் சிதறிய சில்லறை காசுகள்,
1: சரி,
0: சின்ன சின்ன மொழிகள் பேசிய சில வண்டுகள்.
2: சிரிப்பாய் சிதறிய சில்லறை காசுகள், சின்ன
1: சின்ன.
0: என்ன நீ டைம் போடாம இருக்க சாருக்கு? டைம்
2: போடு, சொல்லியே இருக்காங்க இல்ல. இப்ப தானே கேள்வியே கேக்குறாங்க, என்னமாதான போட முடியும்.
1: எதிரிய சில்லறை காசுகள், சரிமா வேண்டாம்.
0: ஏன் சார் ட்ரை பண்ணுங்க, சும்மா தானே ஜாலியா ஃபன்னா தானே விளையாடுறோம்,
1: சும்மா தானே
0: ட்ரை பண்ணுங்க.
1: நன்றி
0: சார்.
2: நன்றி, நேரமும் முடிந்து விட்டது. நன்றி,
0: சுபகலா சொல்லு.
2: சிரிப்பாய் சிதறிய சில்லறை காசுகள், சில சில
0: இப்படிலாம் நிக்க கூடாது, ஸ்டாப் ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாது,
2: சில சிலவா,
0: சின்ன சின்ன மொழிகள் பேசின சில வண்டுகள்.
2: சிரிப்பாய் சிதறிய சில்லறை காசுகள், சின்ன சின்ன மொழிகள் பேசின சில வண்டுகளா?
0: சில வண்டுகள்,
2: சில வண்டுகள். சரி, அடுத்த நேரம் பார்த்துருவோம். வணக்கம்.
0: வணக்கம்,
2: அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் வணக்கம்,
0: யார் எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார்,
2: மாட்டிக்கிட்டேனே உங்ககிட்ட வந்து.
3: மேடம் சொல்லுங்க.
2: நான் சொல்லுமா? நீங்க முதல்ல கேளுங்க.
3: என்ன மேடம்?
2: நீங்க முதல்ல கேளுங்க. என்ன
3: இங்க நாங்க கேக்கவா?
0: ஆ, நீங்க ஃபர்ஸ்ட் கேப்பீங்களா, அப்புறமா சுபகலா உங்களுக்கு கேட்பாங்க.
3: சரி, வேதாளங்கள் மேடம் தோட் பிடிக்கும்.
2: ஆ,
3: வேதாரண்யம்.
2: வேதாரண்யம், ஆமா.
3: இது இந்த வேதாரண்யத்துக்குள்ள ஒரு இசையமைப்பாளர் பேர் இருக்கு, ஒரு ஓரத்து ஒரு மணி இருக்கு, இன்னொன்னு வந்து மூங்கிலுக்கு வேற பேர் இருக்கு. இந்த மூணு கேள்வி, மூணு கொஸ்டின் உங்களுக்கு பதில் இருக்கு.
2: உஷாக்கு சந்தோஷத்தை பாருங்க, சிரிப்ப பாரு.
0: என்ன மட்டும் தேட வச்சல சொல்லு.
3: வேதாரண்யத்துக்குள்ள இருக்கு.
2: வேதாரண்யம், வேணா மூங்கிலோட பேரு, ஓரெழுத்து ஒரு
0: இசையமைப்பாளர் பெயர் என்னது?
3: வேதா.
2: வேதா.

0: சரி சரி, வேயம்னா மூங்கில்.
1: வேற பேர் வேயம்.
0: சரி,
1: வேயம்னா மூங்கில் மேடம். ம், நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
0: சரி சரி, நல்ல
1: தெரிஞ்ச சொல்றேன்.
0: நான் கேட்கணுமா இப்ப உங்ககிட்ட? உங்களை மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் யோசிச்சு எல்லாம் கேக்குறேன்.
1: நோட்டு பேனா வேற கையில இல்ல, சொல்லுங்க. வெளியே வேற வந்துட்டேன்.
0: நோட்டு பேனா எல்லாம் தேவையே இல்ல.
2: நோட்டு பேனா இருக்கிற மாதிரியே கேளு.
0: 10th மாடியில இருந்து தூக்கி போட்டா அடிபடாது, ஆனா அருகில இருக்கக்கூடிய நீர் குட்டையில போட்டா சோர்ந்து போய் இறந்து விடும். அது என்ன?
1: மறுபடியும் சொல்லுங்க.
0: 10th மாடியில இருந்து தூக்கி போட்டா கூட அதுக்கு அடிபடாது, ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய நீர் குட்டையில தூக்கி போட்டா சோர்ந்து போய் இறந்து விடும். அது என்ன?
2: நீங்க கேட்ட கேள்வி மட்டும் பக்கவா பிரிப்பேர் பண்ணி வந்துட்டீங்களா சார்?
1: நிறைய இதே மாதிரி क्वेश्चन நிறைய பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஷோவே நடத்தலாம்.
2: ஷோவே நடத்தலாம்.
0: வந்து ஒரு நாள் ஷோ நடத்திடுங்க.
1: சரி சொல்லுங்க.
0: ஐயா, அது வந்து காகிதம்.
1: காகிதம் கரெக்ட்.
0: ஆமா, மேல இருந்து கீழ போட்டா கூட அடிபடாது, ஆனா தண்ணியில போட்டோம்னா அப்படியே சோர்ந்து போய் இறந்து போயிடும்.
1: ஆமா, இதாயிரும். சரி சரி சரி,
0: காகிதம்.
1: ரைட், ஓகே ஓகே. நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர் மேடம். மார்க் உங்களுக்கு ஒரு மார்க் தான் மேடம்.
0: நன்றி.
1: உங்களுக்கு மார்க் வேண்டாமா மேடம்?
0: ஆ, வச்சுக்கிறோம். கொடுத்தா வச்சுக்கிறோம். அப்படிதான்.
1: கண்டிப்பா வேணும்ல?
2: கண்டிப்பாலாம் வேண்டாம் சார்.
0: கனிவா கொடுத்தாலே போதும். நன்றி சார். போயிட்டாங்க. அடுத்து பாட்டை போட்டுருவோமா?
2: ம், போட்டலாம்.

0: 9:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பியே. கேள்வியை நீ கேட்கிறாயா நான் கேட்கவா அப்படின்னு சொல்லி நேயர்கள் கேள்வி கேட்க, நாங்களும் கேள்வி கேட்க ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா பதில் மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனா உஷாக்கா ரொம்ப பிரில்லியன்ட், அவங்களுக்கு மட்டும்தான்
1: ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லவில்லையே.
0: இல்லையே, நீங்கள் பதிலும் சொல்லி இருக்கிறீர்களே, வென்று விட்டீர்களோ.
1: நீங்களும் அப்படிதான் வென்று இருக்கிறீர்கள்.
0: நானும் பதில் சொல்லாம வென்று இருக்கேன். இப்படியே ஒப்பேத்தி விட வேண்டியதுதான் 4 மணியிலிருந்து 5 மணி வரை. சரி, யார் வருகிறார்கள் பார்ப்போம். வணக்கம். ஊதிக்கிட்டே இருக்கும்.
1: வேற பாட்டு பாடுங்கன்னு உங்களை நான் அப்பவே சொன்னேன். சார், ஏன் சார் பாருங்க, அவ எப்படி கேக்குறான்னு.
2: வேற
1: ஏதாவது பாட்டு பாடுங்க சார்.
2: நான் கண்ட பாடி பாடி போடுவேன்.
1: பாடவே வேண்டாமே.
0: பானையில தண்ணி வச்சிருக்கணும் தெரியாத ஐயா.
2: ஆமா, தண்ணி வச்சிருக்கேன். ரேடியோ சத்தம் கேட்கணும்னு வெளியே
0: வந்துட்டேன். சொல்லலாமா என்ன நீங்க? தண்ணியை ஊத்த சொல்லி உங்களை மாட்டி விட்டுறலான்னு பார்த்தேன். சரி, நீங்க தான் தண்ணியே இல்லாமலே தண்ணி வச்ச மாதிரி பேசுவீல.
2: இல்ல வேணாம், தண்ணி எடுத்துறதாமா உங்க இதையும் போட்டு
0: எடுத்துட்டீங்களா?
1: தண்ணி எடுத்தா?
2: தண்ணி எடுத்தாச்சு.
0: சத்தம் கேக்குதா? ஆமா கேக்கு கேக்குது. மண்பானையில இருந்து லைவாவே எடுத்தாச்சு. சரி சொல்லவா?
2: வாயில ஊத்தியாச்சு.
0: இப்பவே ஊத்திராதீங்க, நான் சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஊத்திட்டு பேசுங்க. உருண்டையான பந்து, ஊரெல்லாம் சுத்தும் பந்து, வாசலில் வந்து சிரிக்கும் பந்து.
2: ரொம்ப நீளம் அல்ல.
0: உருண்டையான பந்து, ஊரெல்லாம் சுத்தும் பந்து, வாசலில் வந்து சிரிக்கும் பந்து. சரியா? ரெடியா? உருண்டையான பந்து, ஊரெல்லாம் சுத்தும் பந்து, வாசலில் வந்து சிரிக்கும் பந்து.
2: என்னாச்சு?
0: எங்க காணோம்
1: கிருஷ்ணன் சார்?
2: ஊரெல்லாம் சுத்தம் பந்து,
0: பரவாயில்ல பரவாயில்ல. டைம் அப். முயற்சி பண்ணதுக்காகவே ரொம்ப அழகா முயற்சி.

0: பண்ணீங்க, உங்களுக்கே ஒரு மார்க் கொடுத்தாச்சு.
1: சரிம்மா.
0: போயிடாதீங்க, அப்படி எனக்கு கேள்வி கேட்கணும்ல.
2: ஆமா, இப்ப
1: நான் ஒரு பாட்டு படிக்கம்மா, அது யாரு படிச்சது, என்ன படம் நீங்க சொன்னா போறோம்.
0: அப்ப அது முடியாதுப்பா. நீங்களே
1: முடியாதா?
0: ஆமா சொல்லுங்க, இருந்தா ட்ரை பண்ணி பாக்கேன்.
1: அப்படி இல்லன்னா நான் ஒரு பாட்டு நீங்களே படிங்க.
0: வெள்ளி கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன். அந்த பாட்டு வேணா யாரு பண்ணேன்னு கேட்டா என்ன கேட்டா காரக்குச்சி கிருஷ்ணன் ஐயாதான் பண்ணாருன்னு நான் சொல்லிடுவேன். நீங்க பாட்டு பாடிதான் அந்த பாட்டை நான் அதிகமா கேட்டிருக்கேன். அது உண்மையிலே யாரு பண்ணது, என்ன படம், என்னன்னே தெரியாது எனக்கு.
1: தெரியாதா? இல்ல இதுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: சொத்தானது என்ன படமா யார் பாடினது?
1: இது 80களில் காதல் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது.
0: இல்ல இது வந்து நான் ஒரு குழு கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்க.
1: சரி கொடுங்க.
0: எல்லாரும் சொல்லுவாங்க என்னப்பா இப்படி ஆகி போச்சு
1: அப்படின்னு.
0: தலையில இருந்து ஒண்ணு சொல்லுவாங்க.
1: தலையில இருந்தா
2: என்னப்பா இப்படி ஆயிட்டு புதுசு புதுசா?
0: இப்ப உனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னா ஒண்ணு சொல்லு.
1: தலையெழுத்து.
0: தலையெழுத்து. அதுக்கு இன்னொன்னு
1: விதி.
0: விதி படத்துக்கு பேரு விதி தான்.
1: விதி படம் பேரு. இப்படி கேள்வி கேட்டு அப்ப அதிலும் நீங்களே சொல்லி கொடுத்து அவங்க
2: எனக்கு வேண்டாமா ஒரு மார்க்கு?
1: இது என்ன விளையாட்டு? நான் ஒத்துக்கிட்டேன். இதெல்லாம் போங்காட்டம் போங்க.
2: சரி உஷாக்கா
0: விதி வந்து மோகனும் பூர்ணிமாவும் நடிச்சது. இதுல வந்து மலேசியா வாசியம் இந்த பாட்டு பாடினதுமா?
1: தெரியாத ஐயா, உங்களுக்கு அருமையான இதுல சொல்லிருக்கீங்க. மீண்டும் வெற்றி பெற்று விட்டீர்கள். இரண்டு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள். நன்றி ஐயா. நன்றி.
0: நன்றி. வணக்கம்மா.
2: நன்றி. வணக்கம்.
1: அடுத்த நேயர் உஷாக்காவை மாற்ற ஆளா வரட்டும். வணக்கம்.
3: வணக்கம். பஞ்சி முட்டாய் சேலகட்டி. வணக்கம்.
1: யாரு பஞ்சி முட்டாய் சேலகட்டா?
3: பஞ்சி முட்டாய்க்கு போனால கேக்குறேன். நேத்து எங்க போனீங்க?
1: யாருன்னு நினைச்சு பேசிட்டீங்க ஐயா? எஃப்எம் க்கு தானே போன் போட்டியே? இல்ல உங்க மாமியார் வீட்டுக்கு போன்
3: போட்டீங்களா?
1: ஆமா, நான் கூட உங்க மாமியார் வீட்டுக்கு போன் போட்டு பேசிய போலன்னு நினைச்சுக்கிட்டேன். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மகிமைதாஸ் வீரபாண்டி. பிடிக்கலாம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் மகிமைதாஸ். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரி,
3: நேத்து கொஞ்சம் மழை பெஞ்சு சாரல் ஓஞ்ச மாதிரி இருந்தது. நீங்க வராம
1: இன்னைக்கு சாரல் வந்துட்டா?
3: வந்துருச்சு. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அதுக்கு ஒரு சாரல் தனிதான்.
1: சரி, இப்ப உஷா கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும்.
3: அப்படியா? நான் கேட்கவா?
1: நீங்களே கேளுங்க.
3: அது இந்த குளம்ங்கிற வார்த்தையில ஒரு ஒரு ஏழு ஊர்

0: நல்லா இருக்கு மேடம்.
1: சரி,
0: நேத்து கொஞ்சம் மழை பெஞ்சு சாரல் ஓஞ்ச மாதிரி இருந்தது. நீங்க வராம
1: இன்னைக்கு சாரல் வந்துட்டா?
0: வந்துருச்சு. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அதுக்கு ஒரு சாரல் தனிதான்.
1: சரி, இப்ப உஷா கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும்.
0: அப்படியா? சரி, நான் கேட்கவா?
1: ஆ, நீங்களே கேளுங்க.
0: அது இந்த குளம்ங்கிற வார்த்தையில ஒரு ஒரு ஏழு ஊர் சொல்லுங்களேன்.
1: குளம் ஈஸி. அதான் இந்த வீரபாண்டிய புலிக்குளம் உங்க ஊரு. இந்த அக்கா சொல்லுவாங்க பெரிய குளம், சின்ன குளம், தெப்ப குளம், வேற என்ன குளம் இருக்கு
0: சொல்லுங்க.
1: டைம் போட்டு விடுறேன். மரித குளம்
0: ரெண்டு,
1: சிங்கி குளம்
0: எப்படியா மூணு,
1: பெரிய குளம், சின்ன குளம், பெரிய குளம், சின்ன குளம், ஊர் இருக்குல்ல, ஊர் இல்லையே, அப்படில ஊர் இல்லையே, தெப்ப குளம், தெப்ப குளம்ல ஊர் இல்ல,
0: இருக்குல்ல
1: தெப்ப குளம்னு ஊர் எங்க இருக்கு?
0: இருக்கு,
1: மதுரை பக்கத்துல இருக்கு. நானே சும்மா தான் சொன்னேன், வேணா ஒரு ஊர் கிடைச்சிட்டு.
0: இல்ல இருக்கு, இருக்கு, மதுரையில இருக்குல்ல,
1: மதுரை தெப்ப குளம், அது ஏரியா. கல்லாகுளம். கல்லாகுளமா?
0: இங்க பாருங்க, நீங்க எடுத்து கொடுக்காதங்க,
1: அந்த பாருங்க, நீங்க எடுத்து கொடுக்காதீங்க, பாத்துக்கோங்க.
0: பண்டாரம்
1: தெரிஞ்சதெல்லாம் ஒரே குளம், நீச்சல் குளம்,
0: அதேதான் கண்டிப்பா.
1: நன்றி. அடுத்து நீங்க கேக்கல, மறந்துட்டேன். ஒரே ஒரு பழமொழி என்ன, நான் பாதி வார்த்தை சொல்வேன், மீதி வார்த்தையை நீங்க ஃபில் பண்ணணும்.
0: மாட்டி விடுவீங்க? சரி,
1: மாட்டிலாம் விடல. கரு இல்லாத முட்டையும், மீதி நீங்க முடிங்க.
0: கரு இல்லாத முட்டையும்,
1: முடி இல்லாத முட்டையும், பழமொழி.
0: அந்த பழமொழியா? நாங்க எங்களுக்கு தெரியாது மேடம்.
1: ஈஸி தான், டிகுரேஷன் போட்டு விட்டேன்யா. சொல்லுங்க, யோசிங்க, 40 செகண்ட் கொடுத்தாச்சு. ஒரு முட்டையில கரு இல்லைனா கரு இல்லாத முட்டையும். அதே மாதிரி கடைசி வரியை நீங்க ஃபில் பண்ணணும். முடி இல்லாத முட்டையும் நல்லா வாழ்ந்ததா, சரித்திரமே இல்லை அதா.
0: சரி மேடம், இந்த விளையாட்டு கொஞ்சம் தெரியல.
1: ஈஸி தான், கரு இல்லாத முட்டையும் குரு இல்லாத வாழ்வும் பாழ் அப்படி சொல்லுவாங்கல்ல.
0: ஓ, அந்த மாதிரி போறீங்களா?
1: கரு குருவுக்கு போயிட்டீங்களோ? குரு குரு குருதான் சொல்றேன் நான், முட்டை முட்டைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இனிமேல் ஈஸி
0: மார்க் உங்களுக்கு வச்சுக்கோங்க.
1: மார்க்லாம் என்ன மார்க் சார்? அப்படிதான் சொல்லுவாங்க, உஷாக்கு ஆனா மார்க்க விட மாட்டாங்க.
0: கடைசியில தெரிஞ்சு போவோம்.
1: ஆமா, நன்றி
0: நன்றி நன்றி.
1: ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோமா?
2: தட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

கடா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். கால இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும்.

0: நான்கு மணி 38 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. கேள்வியும் பதிலுமாய் குதூகலமாய் விளையாண்டுட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி. அந்த பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அடுத்து யாரு வந்து என்ன கேள்வி கேட்க போறாங்களோ. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நீங்க உலகத்துல கீரை ரொம்ப காஸ்ட்லியான கீரை எங்க இருக்கு? என்ன கீரை?
2: கீரை
0: காஸ்ட்லியா
1: சாப்பிடுமா?
0: சாப்பிடுறது கீரை தானா?
1: ஆமா ஆமா.
0: சரி நிமிஷத்தை போட்டு விடுவோம். காஸ்ட்லியான கீரை காசினி கீரை.
1: ஆமா
2: காசினி கீரையா?
0: காசினி கீரையா?
1: பொன்னாங்க
0: பொன்னாங்கண்ணி கீரை.
1: நன்றி.
0: உங்களுக்கு மார்க் இப்ப நான் கேக்கணும். கேட்டுருமா? ஒரு ரெண்டு சொல்லு சொல்லுவேன், அதை வச்சு ஒரு புதிய சொல்ல உருவாக்கணும். அந்த ரெண்டு சொல்லுல இருக்கிற எழுத்துக்களை வச்சு நீங்க புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்கணும். சொல்ல சொல்லிலிருந்து புதிய ஒரு சொல்லை உருவாக்கணும். இறால் வளம். இறால் வளம்.
1: இறால் வளம்.
0: இறால் சாப்பிடுவோம்ல இறால். அதான் அந்த இறால். அடுத்து வலது பக்கம் சொல்லணும்னா அந்த வளம். இந்த ரெண்டையும் சேர்த்து புதுசா ஒரு சொல்ல சொல்லுங்க பாப்போம்.
2: பீமாமா இவங்க வந்து ரெண்டு சொல் சொல்லிருக்காங்களா? இறால் வளம் வளம் அப்படின்னு ரெண்டு சொல்லிருக்காங்க. அந்த ரெண்டத்தையும் வச்சு நீங்க ஒரே ஒரு சொல் மட்டும் உருவாக்கணும்.
1: ஒரே ஒரு சொல் மட்டும் உருவாக்கணுமா? அப்ப எப்படி உருவாக்கணும்? இறால் வளம்.

0: வீட்டுல சொல்றதுக்கு இறால் கறி வாங்கி வச்சு கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு.
1: ஒரே ஒரு சொல் மட்டும் கேக்குறாங்க அவங்க,
0: இறால் வளம். இது ரெண்டுலயும் இருந்து புதுசா ஒரே ஒரு சொல். முடிஞ்சு போச்சு நேரம்,
2: முடிஞ்சு போச்சு.
0: இறால் வளம் ரெண்டு வார்த்தை இருக்கா? இல்லம்,
2: இல்லம், வீடு.
0: இல்லம்னு ஒரு சொல்ல உருவாக்கலாம்.
2: அப்படியா? சரி, நான் வந்து சொல்லுக்கு சொல்லல வரது நான் நினைச்சேன்.
0: வேற நிறைய சொல்லு கண்டுபிடிக்கிறதா? அது சொல்லிருப்பில்ல. இது ஒரே ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தையும் சேர்த்து புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்குறோம், அவ்வளவுதான்.
2: ஓகே ஓகே, டன்.
0: ஓகே ஓகே, டன்
2: டன் டன் டன் டன்.
0: Thank you. நன்றி நன்றி.
2: Thank you.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
0: உஷா, உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்ல.
1: கேளுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வாளவந்தால்புரம் ரவி டெய்லர் பேசுறேன் மேடம்.
1: வாளவந்தால்புரம்,
0: வாளவந்தால்புரம்.
1: சரி கேளுங்க சார். நீங்க?
3: நான் கேட்கணுமா?
1: ம், கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, அடுத்து நான் கேக்குறேன்.
3: சரி சரி. அதாவது ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல் வந்து மூணு தடவை வந்திருக்கும்.
0: நிறைய படங்கள்ல
1: எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்க. ரொம்ப மண்டே பிளாஸ்டிக் விரும்பல.
3: எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல செண்பகமே செண்பகமே அப்படிங்கிற பாட்டு மூணு தடவை வரும்.
1: இந்த ஒரு படம் தானா?
3: ஆ, எனக்கு தெரிஞ்சது ஒரு படம் தான்.
1: சரி ஓகே ஓகே, நான் கேப்பேன்.
0: நன்றி நன்றி.
1: சரி,
3: நீ ஆ
1: நான் கேக்கணும்ல. சரி, கசப்பே இல்லாத மொழி என்ன மொழி?
0: அப்படியே கேட்டீங்களே இந்த மொழி என்ன மொழி?
1: அதுக்கு பதில் அவங்க சொல்லல.
0: அப்ப நீங்க பதில சொல்லிருக்கணுமா இல்லையா?
1: நான் பதில் சொல்லல.
3: கசப்பே இல்லாத
1: மொழிதான்
0: கேளுங்க.
1: டைம் இருக்கு,
3: குளு கொடுங்க,
0: குளு கொடுங்க.
1: அதுல சாப்பிடுற ஒரு இது உணவு பொருள் சேர்ந்து வரும்.
3: அந்த மொழி பேர்ல வருமோ?
1: நைட் கே பாயிண்ட் போட்டுட்டேன். தேன் மொழி.
0: தேன் மொழி? தேன் மொழி சொல்லலாம், கனி மொழி சொல்லலாம். கனி
1: கிட்ட இருந்தோம்னு வச்சுக்கயே, அவ்வளவுதான்.
3: நாங்க தமிழ் ஆங்கிலம்னே யோசிச்சோம்.
1: அப்படி யோசிச்சிங்களா?
0: சீரியஸாவே யோசிச்சாங்க அவங்க.
1: நான் தான் கடின்னு சொன்னல சார்.
3: ஆமா ஆமா சொன்னீங்க.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
3: நன்றி நன்றி மேடம்.
0: இப்போ ஒரு பாட்டை கேட்டுருமா? நம்ம என்னடா பாட்டே காணாம போயிட்டு.
4: யாராண்டோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: 4:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. கேள்வியோ கேள்வி பதிலோ பதிலுன்னு போய்கிட்டு இருக்கு நம்ம ப்ரோக்ராம். அந்த வகையில அடுத்து யார் வராங்க நம்ம கூட விளையாடன்னு பாத்துரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எச்சாலிப்பட்டில இருந்து ரேணுகா தேவி.
0: வந்துட்டீங்களா ஒரு வழியா புடிச்சு?
1: வந்ததுதான்
0: தெரியல.
1: ஒரு நேரம் போய் ஒரு நேரம் வந்தீங்களா, இன்னும் போனா வர்றீங்களா?
0: பல்லு தானே?
1: ஐயோ, உங்களுக்கு மூளை நிறைய
0: வயசுல? மூளை எல்லாம் இல்ல, இது சின்ன வயசுல அடிக்கடி நாங்க சொல்றது தானே விளையாட்டுல. அதான்
1: நினைச்சா நீங்க சொல்லிருக்கேன்.
0: நல்ல வேலை தப்பிச்சுட்டேன்.
1: கண்டுபிடிச்சியெல்லாம் எனக்கு ஒரு விடுகதையே போடுங்க.
0: உங்களுக்கு விடுகதை தான் வேணுமா? விடுகதையே என்ன வேணும்ன்றதையும் அவங்களே சொல்லிடுறாங்க. ஆமா, பஃபே சிஸ்டம் தான். சரி, குண்டாக இருக்கும் குச்சி எது? குண்டா இருக்கக்கூடிய ஒரு குச்சி இருக்கு, அது என்ன குச்சி சொல்லுங்க? தீக்குச்சி இல்ல, தீக்குச்சின்னு சொல்லுவீங்க. அடுத்து அதுவும் இல்ல. குழு குடுக்கணுமா? குண்டா இருக்கும் இது, அதான் குழு.
1: குச்சியா வேற எதுமா? குச்சியா
0: குச்சி குச்சி கிட்டத்தட்ட இது விழுகதன்னு சொல்ல முடியாது.

0: இதுவும் ஒரு கடி தான். கடி கடி
1: கடி கடி ஜோக்கியா?
0: ஆமா, மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் வந்து இது இருக்கும்.
1: சிலிண்டரா?
0: இல்ல, காய்கறி வகைகள்ல ஒண்ணு, சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்ல ஒண்ணு.
1: கத்திரிக்கா?
0: கத்திரிக்கா இல்ல. டைம் அப்.
1: பூசணிக்கா?
0: டைம் அப். கடின்னு சொல்லிட்டாங்க, அதான் குண்டா இருக்கும் குச்சின்னு யோசிக்காங்க. தெரியலையா?
1: முருங்கைக்காய்?
0: இல்ல
1: தெரியலையே.
0: முருங்கைக்காய் அவ்வளோ குண்டாவா இருக்கு?
1: நான் அதான் பூசணிக்காய்னே, அது இல்ல இல்லையே,
0: குச்சின்னு சொல்லிட்டேன்ல நான். அந்த சொன்ன உடனே இதுவா அப்படின்னு என்னை அடிக்கக்கூடாது.
1: சரி, அது பத்தி ஒண்ணும் இல்ல.
0: சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
0: கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சி? குண்டா இருக்கும் குச்சி, கொட்டாங்குச்சி. கொட்டாங்குச்சி குண்டா தானே இருக்கும்.
1: அதுதான். ரொம்ப நாள் கழிச்சுதான்
0: கொட்டாங்குச்சியை தராம விட்டுட்டீங்களே நீங்க.
1: என்ன கொட்டாங்குச்சி?
0: தட்டி பார்த்த கொட்டாங்குச்சி, அதுதான். நன்றி.
1: சொல்லிட்டானே,
0: அடுத்த முறை சொல்லுங்க.
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மீனாட்சில இருந்து சீமா பேசுறேம்மா.
0: எந்த ஊரு?
2: எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: வீராணம். வீராணத்துல இருந்து பீமா பேசுறேன்.
0: வீராணம் பீமா?
2: ஆமா.
0: சரி, கேளுங்க, கேள்வியை கேளுங்க.
2: பூமியிலே ஒரு கல், வானத்திலே ஒரு கல், அது என்ன கல்?
0: பூமியிலே ஒரு கல், வானத்திலே ஒரு கல், அது என்ன கல்? டைம் டைம். பூமியிலே ஒரு கல், வானத்தில ஒரு கல்.
2: சொல்லட்டா?
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
2: பூமியிலே ஒரு வழுக்கல், வானத்திலே ஒரு மின்னல்.
0: நீங்க ஒரு கல் தானே சொன்னீங்க? வருது கல்லுன்னு வரலையே. சரி,
2: பூமியிலே ஒரு கல், வானத்திலே ஒரு கல்.
0: சரி, இப்ப உஷா உங்ககிட்ட கேப்பாங்க, கேளுங்க. உங்ககிட்ட என்ன கேக்குறது? ஒருத்தர் சொன்னாராம், ஏ எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு கேட்டாராம். எங்க இருந்து வந்திருக்கோம் சொல்லுங்க.
1: ஈஸியானது.
0: உங்க இனிப்பே சரியில்லைமா. சரி, பதில் சொல்லுங்க பீமாமா, பதில் சொல்லுங்க. மொட்டை கடிதாசி, ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்குடா, எனக்கு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு என்ன சொல்லிருப்பான்? மொட்டை கடிதாசி வந்திருக்கு, அது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு? நீங்களே சொல்லிருங்க. திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கேன்.
3: திருப்பதியில இருந்து வராதா?
0: அது எந்த ஊரோ வச்சுக்கோங்க, பழனி, திருச்செந்தூர். நாங்க பக்கத்துல உள்ள இத சொல்றோம்.
3: நன்றிமா, நன்றி. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உள்ளவனோட நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட மார்க்கெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
0: சொல்லிடலாமா?
3: கூட்டி கொடுக்க கூட்டி கழித்து கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க டக்கு டக்குன்னு. இப்போ தான் எண்ணிக்கிட்டு இருக்காங்க உஷாக்கா. வாரி
0: எண்ணி நேயர்கள் 10 நேயர்கள் வின் பண்ணியிருக்காங்க. எலந்தப்பட்டி மாரியம்மாள், அப்புறம் குற்றாலம் அம்பலவாணன், முள்ளக்காடு பாபு, காரக்குறிச்சி கிருஷ்ணன் வந்து
3: 2 பாயிண்ட்டு,
0: வீரபாண்டி புலிக்குளம் மகிமைதாஸ் 1 பாயிண்ட்டு, கடையநல்லூர் பீமா 1, வாழவந்தால்புரம் ரவி, வெட்காலிப்பட்டி, அவங்க பேர் என்னது?
3: வெட்கால்பட்டி ரேணுகா தேவி.
0: ரேணுகா தேவி அவங்க 1 பாயிண்ட்டு.
3: 1 பாயிண்ட்டு.

0: அப்புறம் வீராணம் பீமா ஒரு பாயிண்ட், நேர்கள்லாம் 8 பாயிண்ட். நீங்கள் எத்தனை பாயிண்ட்டு?
1: நான் எத்தனை பாயிண்ட்னு தெரியாதே.
0: 4 பாயிண்ட் நீங்கள்.
1: நீங்கள் எத்தனை பாயிண்ட்டு?
0: நாங்களும் நானும் 3 பாயிண்ட்.
1: 3 பாயிண்ட். நேர்கள் அதிக அளவில் மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கி நேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி பொதிகை தும்பியில் விளையாடின நேர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் சுபகலா.
0: நான் உஷா.
1: உஷாரா இருங்க, உஷா இருக்காங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் வருது, கேளுங்க. I'll be with you all the time.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகள்

இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் இலங்கை அணி சற்று முன் வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

5:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2012. படமும் பாடலும் நிகழ்ச்சியில இன்னைக்கு 2012 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவலோடு 2012 வெளிவந்த திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இரண்டாயிரத்தி 2012 வெளிவந்த ஒரு முக்கியமான திரைப்படம் துப்பாக்கி. நடிகர் விஜய் முருகதாஸ் இணைந்து அவரோட இணையும் தயாரிப்பு தானு அவர்களோட இதுவும் இருந்து இந்த மூன்று பேர் கூட்டணியில் அமைந்த ஒரு முக்கியமான திரைப்படம் தான் வந்து இந்த துப்பாக்கி திரைப்படம். இந்த துப்பாக்கி திரைப்படத்தில் வந்து விஜய் அவர்கள் மும்பை தமிழராக, அதாவது மும்பையிலிருந்து வந்த தமிழராக நடித்திருப்பார். இந்த படத்தில் அவரது பெயர் வந்து ஜெகதீஷ். இவரை காதலிப்பவர் வந்து காஜல் அகர்வால், அவங்களோட பெயர் வந்து நிஷா. இந்த ஜெகதீஷ் வந்து ஒரு இராணுவ வீரராக இருப்பார். நிஷா அதாவது காஜல் அகர்வால் வந்து ஜெகதீஷை காதலிப்பாங்க. இது வந்து ஒரு குறும்பான காதலோடு அதிரடியான ஆக்ஷனையும் ரசிக்கப்படும் செய்திருக்கிறாரு முருகதாஸ். பல தரப்பினரிடமும் வந்து இந்த படம் வந்து தோல்வியடையும் அப்படிங்கிற எதிர்பார்த்த நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கலெக்ஷனையும் அள்ளியதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் விஜய் அவர்கள் நடித்திருக்கிறதுனால அவங்களோட ரசிகர் மட்டும் பார்க்காம எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட திரைக்கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

அந்த வகையில் வந்து முதல் படமாக வந்து துப்பாக்கி திரைப்படத்தை பார்த்தோம். அடுத்த படமாக வந்து அட்டகத்தி அப்படிங்கிற திரைப்படம் தான். இயக்குனர் பா ரஞ்சித் மற்றும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், இந்த ரெண்டு பேருக்குமே வந்து அட்டகத்தி தான் வந்து முதல் அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, பா ரஞ்சித் சந்தோஷ் நாராயணன் தவிர தினேஷ் நந்திதா ஐஸ்வர்யா கானா பாலா ஆகியோருக்கும் அட்டகத்தி தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். சென்னையின் புறநகர் கிராமங்கள் தான் கதைக்களமாக அமைஞ்சிருந்துச்சு. காதல் திருமணம் செய்வதையே வாழ்வின் ஆகப்பெரும் லட்சியமாக கொண்டு அதற்காகவே சங்கம் வைத்து காதல் வளர்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார் தீனா. அந்த தீனான்னு சொல்லக்கூடியது தினேஷ் அவர்களோட பெயர், அதாவது அந்த அட்டகத்தின் குறிப்பிடக்கூடிய அவரோட பெயர், அந்த நடிகரோட பெயர் தான் தீனா. அவர் வாழ்க்கையில் காதல் எபிசோடுகளும் அவற்றில் அவர் வாங்கும் பல்புகளும் தான் கதை. முழுக்க முழுக்க காதலும் அதுக்காக அவர் வாங்கக்கூடிய அவமானங்கள் அந்த நகைச்சுவையாக வந்து இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வந்து சுவாரஸ்யம் குறையாமல் திரைக்கதையை வந்து எழுதியிருக்கிறாரு பா ரஞ்சித் அவர்கள். அட்டகத்தி தினேஷ் இன்றும் அவரை எல்லாரும் வந்து அட்டகத்தி தினேஷ் அட்டகத்தி தினேஷ்ன்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த அட்டகத்தி திரைப்படம் ரொம்பவே காமெடியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கலகலப்பாக விறுவிறுப்பாக போகும். அதுவும் அந்த காலத்து காலேஜில் பஸ்ஸில் போயிட்டு வர்ற பசங்க எல்லாருக்குமே, இளைஞர்கள் எல்லாருமே ரசித்து பார்த்த ஒரு குறும்புத்தனமான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது அட்டகத்தி தான். அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, கேளுங்கள்.

5:18 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு 2012 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களையும் அதோட 2012 வெளிவந்த திரைப்பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் துப்பாக்கி படம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து அட்டகத்தி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த படமும் நடிகர் விஜய் அவர்களுடைய படம் தான், நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம். ஹிந்தியில் மாபெரும் வெற்றியை பெற்ற 3 Idiots அந்த படத்தோட தமிழ் ரீமேக் தான் வந்து இந்த நண்பன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வந்து விஜய் வந்து முக்கியமான கேரக்டராக கொடுத்துருப்பாரு. அவரோட கூடவே வந்து ஜீவா மற்றும் ஸ்ரீகாந்த் இந்த ரெண்டு பேரும் ஜோடியாக இணைஞ்சிருப்பாங்க, அதாவது நண்பர்கள் ஜோடியாக இருப்பாங்க. இந்த 3 பேரை வச்சு தான் அந்த நண்பன் படமே ஒரு கலக்குனிச்சு, ஒரு கலகலப்பான ஒரு படம், காமெடி நிறைந்த ஒரு படம். பொதுவாக கமர்ஷியல் ஹிட் படங்களில் மட்டுமே நடித்து வந்த விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். முதன் முதலாக வந்து சங்கர் விஜய், அதாவது டைரக்டர் சங்கரும் விஜயும் வந்து இணைந்த திரைப்படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்பட விழாவில் வந்து சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்களாம், விஜய் அவர்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லாரையும் பிடிக்க வைக்கும், அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் தான் இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் திரைப்பட பட விழாவில் வந்து சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் வந்து அந்த பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான பெயர்களாக இருந்துச்சு, இதுவரைக்கும் அதிகம் கேள்விப்படாத பெயர்களாக கூட இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் அவர்களோட பெயர் வந்து பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படிங்கிற பெயர்லையும், ஜீவாவின் பெயர் வந்து சேவர்கொடி செந்தில் அப்படிங்கிற பெயர்லையும், ஸ்ரீகாந்தின் பெயர் வந்து வெங்கடராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர்லையும் இருந்திருக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்து சத்யராஜ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கலாட்டாக்களும் இந்த படத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நகைச்சுவையாக விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்த ஒரு திரைப்படமாக இருந்துச்சு இந்த நண்பன் திரைப்படம். இந்த நண்பன் திரைப்படத்திலிருந்து இப்போ பாடல் கேட்கலாம்.

5:27 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு 2012 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களையும் அதோட கூடவே 2012 வெளிவந்த பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் நான் ஈ, அந்த திரைப்படம் தான். இந்த படத்தை வந்து தெலுங்கில் ஈகா அப்படிங்கிற பெயரில் இந்த படம் வெளியாகிருக்குது. இந்த படத்தில் நானி, சமந்தா, சுதீப் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. எஸ்எஸ் ராஜமௌலி கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார். வில்லனால் கொல்லப்படக்கூடிய நாயகன் மீண்டும் ஈயாக பிறக்கிறார். முற்பிறவியில் நடந்தவை எல்லாமே அவருக்கு நினைவில் இருக்குது. வில்லனை வந்து சித்திரவதை செய்து எப்படி அவனை பழி தீக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதுக்கு வந்து அந்த காதலி, அவரோட காதலியாக இருக்கக்கூடிய சமந்தா, அவங்களுக்கும் வந்து இந்த ஈ தான் வந்து அவனாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த காதலியும் வந்து அவங்களுக்கு துணை புரிவாங்க. யார வில்லனை கொல்றதுக்கு காதலியும் துணை பிரிவாங்க. அறிவியல் த்ரில்லருடன் எளிமையான ஒரு கதை, அசத்தலான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்களில் இந்த படமாக இருக்குதாரு இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்களில் முக்கியமாக அப்போ டிவி மற்றும் வானொலியில் வந்து ரொம்ப பிரபலமாக ஒரு ஈயை வச்சே பாட்டு எடுத்து, படமே ஈயை வச்சு எடுத்திருக்கும் போது பாட்டு எப்படி அப்படிங்கிற லெவலில் அந்த பாட்டு ஈடா ஈடா ஈடா கண்ணு ரெண்டும் தீடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வந்து எல்லாராலும் விரும்பி பார்க்கப்பட்ட பாடலாக இருந்துச்சு. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் வியந்து பார்த்த ஒரு திரைப்பட பாடல் அப்படின்னா அந்த நானி திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த ஈயோட டான்ஸு, ஈயோட அந்த மிஷனரி வாய்ஸ், அதெல்லாம் வச்சு அந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த பாடல் கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாடலாக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்பவே ரசித்தாங்க. பெரியவங்க முதற்கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக ஈ டான்ஸ் ஆடுது, ஈ பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கதைக்களமும் வித்தியாசமான படமுமாக அமைஞ்சது நான்ஈ திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருந்து நான்ஈ திரைப்படத்தில் இருந்து ஈடா ஈடா ஈடா கண்ணு ரெண்டும் தீடா அந்த பாடலையே இப்போ நம்ம கேட்கலாம்.

5:34 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 2012 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் அந்த திரைப்படங்கள்ல இருந்த பாடல்கள் குறித்தும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படம் வந்து சுப்பிரமணியபுரம், பசங்க, ஈசன், போராளி இந்த படங்களை தயாரித்த எம் சசிகுமார் வந்து தனது கம்பெனி ப்ரொடக்ஷன் சார்பில் அடுத்தடுத்து தயாரித்த படம் தான் இந்த சுந்தர பாண்டியன். இந்த சுந்தர பாண்டியன் திரைப்படத்தில் சசிகுமாரே வந்து கதாநாயகராகவும் நடித்திருப்பார். இவர் படங்களில் நகைச்சுவைகள் அப்படியே பேச்சுவாக்கில் நகைச்சுவை வந்துட்டு போகிற மாதிரி நிறைய நகைச்சுவைகளும் இருக்கும் இவரோட திரைப்படத்தில். இந்த படத்தில் லட்சுமி மேனன் வந்து கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நிறையா துணை நடிகர்கள் அப்புக்குட்டி, சூரி, நரேன், தென்னவன், துளசி, சுஜாதா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி SR பிரபாகரன் இயக்கியிருக்கிறார். இவர் சசிகுமாரிடம் இணை இயக்குநராக பணியாற்றியவரும் கூட. ஆக்ஷன், காமெடி, நட்பு, காதலுடன் கூடிய ஒரு ஜனரஞ்சக படமாக தான் வெளிவந்தது. பொதுவாகவே சசிகுமார் அவர்களோட படங்கள் ஜனரஞ்சக படமாக தான் இருக்கும். அவர் நடிக்கக்கூடிய படங்கள் ஜனரஞ்சகமான நடிப்பு இருக்கும் அவர்கிட்ட. அதோட வசனங்கள் எல்லாமே அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அப்படி அமைந்த ஒரு படம் தான் இந்த சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற படமும். இந்த திரைப்படத்தில் இருந்து அந்த ஓப்பனிங் பாடல் எல்லாரும் விரும்பி கேட்ட ஒரு கிராமத்து சாயலோடு இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் இவரோட படங்களில் வரும். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடலும்.

5:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும்ல இன்னைக்கு 2012 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் அதோட கூட பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்கி. கும்கி படம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அதுக்கு காரணம் என்ன?

நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அந்த கும்கி திரைப்படத்தில் அந்த கும்கி யானை, அந்த யானையை வைத்து தழுவிய ஒரு முக்கியமான ஒரு படம் இது. சிறுவர்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாராலையும் ரசித்து பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த கும்கி திரைப்படம் தான். விக்ரம் பிரபு, லக்ஷ்மி மேனன் மற்றும் பலர் நடித்திருக்கும் படம் தான் இந்த கும்கி. பிரபு சாலமன் இயக்க, இமான் இசையமைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு, சுகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த கும்கி படம் துவங்கப்பட்டதிலிருந்தே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. பிரபு சாலமன் இயக்கம் மட்டுமின்றி நடிகர் திலகத்தின் பேரனான விக்ரம் பிரபுவின் படம் அப்படிங்கிறதாலையும் இதுக்கு கூடுதல் எதிர்பார்ப்பும் கவனமும் ஈர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் யானைகளை ஏன் காட்டுக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே வருகின்றது, அதனை தீர்க்க என்ன வழி அப்படிங்கிறத சுவாரஸ்யமான திரைக்கதையாக்கி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்தினை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் வெளியிட்டது. சில நாட்களே இந்த படம் வெளியாகி வந்த நாட்கள்லேயே இந்த படத்தை பற்றி பரபரப்பாக விறுவிறுப்பாக எல்லாராலும் பேசப்பட்டது, எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. அதிலும் இமான் இசையில் வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்வைன் ஸ்வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வந்து எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு பாடலாக இருந்துச்சு, எல்லாராலும் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு பாடலாக இருந்துச்சு அந்த திரைப்படத்தில். கும்கி திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு இமானோட இசையில் வந்திருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே வந்து அருமையான பாடல்கள், எல்லா பாடல்களும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு இந்த கும்கி. இந்த திரைப்படத்திலிருந்து ஆனந்தமாக ஒரு பாட்டை கேட்டுருவோமா?

5:49 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 2012 வந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் 2012 வந்த பல திரைப்படங்களை பார்த்துட்டோம். அந்த வரிசையில் வரக்கூடிய திரைப்படம் வழக்கு எண் 18 கீழ் 9. இந்த வழக்கு எண் 18 கீழ் 9 அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து இந்த படம் என்ன, இந்த படத்தில் என்ன இருக்குது, அப்படி படத்தோட தலைப்பே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுனுச்சு. இந்த படம் வெளிவர போகுது அப்படின்னு தெரியும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் இயக்கிய படம் தான் வழக்கு எண் 18 கீழ் 9. டைரக்டர் லிங்குசாமி வழங்க திருப்பதி பிரதர்ஸ் சார்பில் சுபாஷ் சந்திரபோஸ் இந்த படத்தை தயாரித்தார். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திரைக்கு வந்த இந்த படத்தில் புதுமுகங்களாக வந்து மிதுன், மணிஷா யாதவ், ஸ்ரீ ஊர்மிளா, மகந்தா இந்த 4 பேரும் வந்து கதைகளில் வந்து நாயகன் நாயகியாக நடித்திருக்கிறாங்க. அதாவது 4 பேர் மொத்தம். இவர்களையும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை சுற்றி கதை பின்னப்பட்டு இருந்ததுக்கு, அதோட கூடவே காதலை வந்து வேறு ஒரு கோணத்தில் சுட்டி காட்டியிருப்பார் இந்த படத்தில். மிகப்பெரிய வெற்றி இல்லை இந்த படத்துக்கு அப்படின்னாலும் ஓரளவு வெற்றி பெற்ற படங்கள் பட்டியலில் தான் இந்த படத்தையும் சேர்க்கணும். ஏன்னா இந்த படத்தோட கதை பார்க்குற எல்லோரையும் வந்து அச்சச்சோ ஐயையோ அப்படின்னு ரொம்ப இறக்கப்பட்டு இலகுவான மனநிலைமையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கதைக்களமாக அமைஞ்சிருக்கும். எந்த தப்புமே செய்யாமல் இப்படி தண்டனை அனுபவிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த காதல் ஜோடிகள் படுற பாடு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் இந்த திரைப்படத்தில். வழக்கு எண் 18 கீழ் 9 அப்படிங்கிற திரைப்படம் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்கப்பட்ட இந்த படத்தில் 2 பாடல்கள் முக்கியமான பாடல்கள் இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாடல், அந்த ஒரு குரல் கேட்குது பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல், ஒரு காதல் பாடலாக இருந்தாலும் ரொம்ப இலகுவான மெல்லிதான ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கும். அந்த பாடலை தான் இப்போ கேட்க போகிறோம்.

0: சந்தோஷமா இருக்க வேணாம்டா.
1: தம்பி ஒரே இடத்துல நின்றுடா.

0: 5:55 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 2012 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவான திரைப்படம் 2012 வந்த ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பு. கலகலப்பு படம் எப்படி அந்த பேர் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரியே படத்துலேயும் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. விமல், மிர்ச்சி, சிவா, சந்தானம், அஞ்சலி, ஓவியா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் தான் இந்த கலகலப்பு. இதை வந்து மசாலா கேஃபே அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஹோட்டலை சுற்றி நடக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள் படத்தை வந்து தொய்வில்லாமல் ஒரு நகைச்சுவையோடு நகர்த்தி கொண்டு சென்ற ஒரு படம் தான் இந்த கலகலப்பு. சுந்தர் சி அவர்கள் வந்து கண்டேன் படத்திற்கு இசையமைத்த எபினேசர் இசையமைத்திருக்கிறாரு இந்த படத்திற்கு. சுந்தர் சி வந்து முதல் முறையாக நகைச்சுவை சந்தானம், நகைச்சுவை நாயகராக இருக்கக்கூடிய சந்தானம் அவர்களோட சேர்ந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து சுந்தர் சி அவர்களோட தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த கலகலப்பு. கலகலப்பு காமெடிக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த படம் வெளிவந்து காமெடியை கொடுத்துச்சு. இன்னும் வந்து கலகலப்பு 2 அப்படின்லாம் படங்கள் அடுத்தடுத்து வரவும் ஆரம்பிச்சிச்சு இந்த படத்தின் வெற்றி காரணமாக. இந்த படத்துல இருந்து பாடல் நிறைவான பாடலாக கேட்கலாம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா. கேட்டு ரசிச்சிங்க படமும் பாடலும் 2012.
1: அழகா அழகா சிரிக்கிறாளுங்க, அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க, ஒசரா ஒசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.
2: Experience.

நேரமாலை 6 மணி நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இந்த இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 நமைச்சுற்று, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் புகழ். இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள், தொலைபேசி வழியாக நேயர்கள் கேட்கக்கூடிய பாடல்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் உரை வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 போட்டியின் தினசரி நிலவரம். தொடர்ந்து 7:35 வணக்கம் பரணியில் ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள்.

8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களின் ஆயுதம் எது கேடயம் எது என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். 10:02 மனம் விரும்பதே. முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோவாவின் ஃபவுண்டைன் ஹாஸ். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே, உங்கள் வீட்டில் அதிகம் சொல்லப்படும் வசனம் எது என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் காளானின் நன்மைகள். 1:55 நலம் தானா சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நிகழ்ச்சி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கக்கூடிய விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பதிகை தும்பி. நாளை மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2013 வெளிவந்த திரைப்படங்கள் மற்றும் திரைப்பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். நாளை 7:25 நமைச்சுற்று. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும். 8:25 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம் வழங்குபவர் கருவநல்லூர் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல். நாளை 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதமொழி நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை 102.6 இன்றும் நாளையும் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். ஜல்லி அஞ்சல்

வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணம்தான். ஆனாலும் இந்த இரண்டிலும் சமநிலை இழக்காமல் மன உறுதியோட வாழ பழகிக்கொள்ளணும்னு சொல்றாங்க மகாகவி. சுதா ரகுநாதன் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

இருக்கிறோம். 6:24 பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பெண்களின் பங்களிப்பு இருந்தால்தான் வீட்டில் மட்டுமல்ல சமூகத்திலும் வளர்ச்சி உண்டாகும். சிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இரு நாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்ட

0: முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின்போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகி இருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக

0: இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மீண்டும் இணைகின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனிதன் தனக்குத்தானே நண்பனாகிவிட்டால் உலகம் முழுவதும் நண்பனாகும் பாக்கியம் பெறுகின்றான். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியில் நான் அடுத்த பாடல் கேட்கலாம்.

வாழ்க்கையில் நாம் நேர்மையை பின்பற்ற தொடங்கிவிட்டால் நம் கால்கள் சரியான பாதையில் நடக்க தொடங்கிவிடும். சொர்ணலதா பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நிமிடங்கள்ல இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. எஃப்எம் ரெயின்போ 102.6 புதிய முயற்சிகள்ல நமக்கு தவறுகள் ஏற்படலாம், இயற்கைதான். ஆனால் அதன் மூலம் படிப்பினையை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் மகாகவி பாரதி அவர்களுடைய இனிய நல்ல சிந்தனைகளோட பாடல்கள் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாகூர் எம் ஹனீஃபா பாடியிருக்காங்க, கேட்கலாம்.

நேரம் 7:01 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையசையில் 2 இனிமையான பாடல்கள் நமக்காக வரப்போகுது. முதல் பாடல் நமக்கு இப்போமா ஹரிகரன் அண்ட் குழுவினர் பாடியிருப்பாங்க. ஆசை திரைப்படத்திலிருந்து மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களுடைய இசையில் நம்ம பாடல் கேட்கலாம். இது வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். வேதாரண்யம் வட்டம் கள்ளிமேடு கொத்தங்காடு சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்பவனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்திற்கு 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ₹91 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக ரயில்வே மேம்பாலம் பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திர குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவ மாணவியருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரதிநர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரதிநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பிரதிநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பிரதிநர் சான்றிதழ்

0: வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் ஒரு ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம், திருக்கோவிலை, செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியா பண்டிதர் திட்டம், நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி, கிராம செயலகம் போன்ற திட்டப்பணிகள் குறித்தும், அந்தந்த கிராம ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராமப்பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் 3வது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப் பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான

0: ஆய்வாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன்ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த

வடக்கன் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாகிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாகிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சமர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா, ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 மீண்டும் இணைகின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்மை சுற்றியில் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல் தகவல், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்குது. நாளை காலை 11 மணிக்கு சேரன் மகாதேவி பல்நோக்கு சமுதாய நல கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுது. இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் சேரன் மகாதேவி வருவாய் கோட்டத்தை சார்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தங்களுக்கு தேவையான உதவிகள் பெறுவதற்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல் ஆகியவற்றோடு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல், 2026 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி, வேப்பலோடை, திருச்செந்தூர், நாகலாபுரம் மற்றும் ஏரல் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐகளில் சேரவும், அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தனியார் பயிற்சி தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்திடவும், 15/6/2026 முதல் 30/6/2026 வரை நேரடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் வந்து நடைபெற்று வந்த நிலையில், அதனுடைய கால அவகாசம் வந்து இந்த மாதம் 31, அதாவது 31/7/2026 வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நேரடி சேர்க்கையில் சேர விரும்பும் மாணவர்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், தூத்துக்குடி, வேப்பலோடை, திருச்செந்தூர், நாகலாபுரம் மற்றும் ஏரல் ஆகியவற்றுக்கு வருகை தந்து நேரடியாக சேர்ந்துக்கலாம். மாநிலம் முழுவதும் உள்ள சேர்க்கை மையங்களின் பட்டியல் மற்றும் தொழில் பிரிவுகளின் விபரம் போன்றவற்றை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதள முகவரிகளையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 2021 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், இன்னும் நேரடி சேர்க்கைக்கான விண்ணப்ப கட்டண தொகை ரூபாய் 50, சேர்க்கையின் போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ வாயிலாகவும் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரடி சேர்க்கையில் சேர விரும்புவோர் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அடையாள அட்டை இவற்றோட அசல் மற்றும் ஒரு நகல்களோட தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளத்தில் உள்ள தூத்துக்குடி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அல்லது வேப்பலோடை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அல்லது திருச்செந்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், உமர்புலவர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம்

அகலாபுரம் மற்றும் ஏரல் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடியாக வருகை தந்து ஏதாவது ஒரு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா உபகரணங்கள் வந்து வழங்கப்படுகிறது. அதன்படி மாதந்தோறும் வருகை நாட்களுக்கு ஏற்ப உதவித்தொகையாக ₹750, கட்டணமில்லாத பேருந்து, விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், சீருடை, காலணி, பயிற்சிக்கு தேவையான நுகர்பொருட்கள் வழங்கப்படுது. அப்படின்னும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு, உறைவிட வசதியும் உள்ளது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தகுதியுள்ள மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களை நமது பண்பலை 102.6 8.5 இன்னைக்கு குக்கு நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் நாம் கேட்க போகிறோம். இதுக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம் அல்லது குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண் தான். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்களில் அழைத்து பேசி பாடல் கேட்பதற்கு 04 62 25 611 32 மற்றும் ஒரு எண் 25 611 33.

0: from Rainbow. 1-0.
1: World Football Update from the BBC.
2: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. FIFA's chief refereeing officer, Pierluigi Collina, says nobody can question the integrity of World Cup match officials. On Wednesday, the Egyptian Football Association asked FIFA to remove the officials involved in their 3-2 defeat to Argentina from future matches at the tournament. They claimed there had been double standards of officiating, but Collina called those allegations unfounded and backed the referees' decisions in the match. The quarterfinals begin on Thursday with the 2018 winners France facing 2022 semi-finalist Morocco. Alistair Bruce Ball looks ahead.
3: We're down to just eight teams, but the question remains, who can stop France as they try and reach a third consecutive World Cup final? Paraguay tried to provoke and stifle them in the last 16, but they were deservedly beaten by a Kylian Mbappe penalty. Now it's Morocco's turn in Boston in a repeat of the semi-final 4 years ago, which France won 2-0. That's one of 18 knockout games between European and African nations in the history of the tournament, and the European teams have won 14 of those, but three of the four African victories belong to this Morocco team against Spain and Portugal in Qatar and against the Netherlands on penalties here. That's why they won't lack for belief, and that's why France know this will be their toughest test so far. The winners will meet Spain or Belgium in the semi-final.
2: Well, France have failed in their bid to have Michael Olise's yellow card from their win against Paraguay overturned. Olise's booking stands despite FIFA suspending a red card for United States striker Florin Balogun at the tournament, which meant he was available for a last 16 tie against Belgium. Olise, who has 5 assists at the World Cup, would miss his country's semi-final if France managed to beat Morocco and he receives another yellow card. And for more football news from the BBC, go to bbc.com/football.
1: World Football Update from the BBC.
4: நாம் மீண்டும் இணைகின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. 7:32 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் வழியாக நம்முடைய நேயர்கள் எழுதி அனுப்பி விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற போகுது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அட்டையில் அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்புங்க. நிலை இயக்குனர் ஆசை அஞ்சல் பகுதி, எஃப்எம் ரெயின்போ 102.6, அகில இந்திய வானொலி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6270002 என்கிற இந்த முகவரிக்கு. வாங்க, இன்னைக்கு முத பாடல் எந்த படத்திலிருந்துன்னு பார்த்தோன்னா நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்சன், ஆரியதர்சன், ராமநாதபுரம் மாவட்டம், பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வருகிறது. நம்ம பாடல் கேட்கலாம்.

ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் எழுதி அனுப்பி பாடல் கேட்டிருக்காங்க. வெள்ளங்குழி கிருஷ்ணன் கோவில் தெரு, சேகர், பிரமிளா, ஜீவிதா, பிரியதர்சினி இவங்க எல்லாருக்காகவும் ரமணா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றது, நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம். 7:48 ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆசைஞ்சல் நிகழ்ச்சியின் அடுத்த கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க உடையாம்புலி, பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ் இவங்க எல்லாருக்காகவும். பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் நாம கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் நிறைவு கடிதம் நம்ம பார்க்க போகிறோம். விரும்பி கேட்டிருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாலமுருகன் உடன்கூடிய செல்வன் ராஜபூபதி, கே என் பாளையம் பேச்சுமுத்து, இவங்க எல்லாருக்காகவும் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகுது.

லாஸ் ஏஞ்சல் நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் நம்ம கேட்டோம். அடுத்ததான் 8:05 கொக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஜாயின் பண்ணலாம். உங்களோட விருப்பமான பாடல் கேட்பதற்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க 9443-60794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. நம்ம செய்திகள் கேட்டிருந்தலாமா சின்ன ஏஞ்சலா?

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மென்பொருள் ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள

0: அறிக்கையில் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரமிட்டு 5 நிமிடங்களில் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நாம் மீண்டும் இணைகின்றோம். கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு. நம்முடைய நேர்கள் இன்னைக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவும், அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள் இன்னைக்கும் மட்டகாசமாக கேட்டு ரசிக்கிறோம். எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான். வாங்க, இன்றைக்கி மொதல் பாடல் யாருக்காக வருதுன்னு பார்ப்போமா. அருண்மூர்த்தி கலையரசி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க வேக்காளிப்பட்டியிலேருந்து. அவங்களுக்காக என்ன செய்ய மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஆசையஞ்சல் நிகழ்ச்சி முடிஞ்சு நம்ம இப்போ நேர்களுடைய விருப்ப பாடல் தொடர்ந்து கொக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம் 9444336074 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு குரல் பதிவு இல்லைனா மெசேஜ் அனுப்புங்க. நம்ம அடுத்து தான் குரல் பதிவு கேட்க போகிறோம். என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்க போகிறீங்க.
2: வணக்கம் சார், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி. எஜமான் படத்துலேருந்து அடிராக்கு முத்துராக்கு இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.

குக்கு நேர்வரப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நம்ம சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். மனோ சார் பாடியிருக்காங்க, பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மேலே அரியப்புறம், தங்கராஜா, பார்கவி, பவிஸ்ரீ இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்கேன்.

0: நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, யாரு என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்போமா?
1: திருநெல்வேலி டவுனில் இருந்து நாகராஜன், கல்யாணராமன் படத்திலிருந்து ஆகா வந்துருச்சு பாடல்.

உப்பு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்மளோட பாட்டும் கேட்டே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்கலாம், மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 9444336074 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான் 94 43 36 07 94 அப்படிங்கிற எண்ணுக்கு. தில் படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசியிலிருந்து இந்திரா, ரேணுகா, பிரியா இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வருகிறது.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 8:31 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். கொக்கு நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்பமான பாடல்களும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா. நான் உங்கள் மகாராஜா பேசிட்டு இருக்கேன். அங்கே அடுத்ததாக குறிஞ்செய்தி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். யாருன்னா ஜங்ஷன்லேருந்து வெண்ணிலா, அவங்களுக்காக மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 8:37 கொக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுட்டு பாடலும் கேட்போமா.
1: புதுப்பட்டியிலேருந்து செல்வகுருன்னு பேசுகிறேன். எனக்கு கண்ணுபட போகுதா படத்துலேருந்து மூக்கத்தி முத்தழகு பாட்டுட்டாங்க. நன்றி, தேங்க்யூ.

ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். குக்கு நேரவிருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியோ இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்ததான் யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வெங்கடேஷ், சந்தியா, முகில் அரசி எல்லாரும் கேட்டிருக்காங்க சிறுமலஞ்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து. பாடல் கேட்கலாம், இதோ வந்துகிட்டே இருக்கேன்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: குக்கு நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா களக்காடுல இருந்து கீர்த்தி கேட்டிருக்காங்க. பாடல் இது வந்துட்டே இருக்கு.

இப்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்த பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காங்க ஆலங்குளம் சத்யா சுகுமார், இவங்களுக்காக பாடல் நாம் கேட்கலாம். ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் அப்படிங்கிற படத்திலிருந்து தான்.

நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மேலச்சவல்ல இருந்து ரெங்கன், லட்சுமி, கருப்பசாமி, பானு இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டுருக்கு. கூடவே வேலம்மாள் அப்படிங்கிறவங்களும் சேர்த்து கேட்டிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம். பாடல் கேட்டதுமே நமக்கு தெரியும், பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல்.

நேரம் 9:15. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைகின்றோம். திரையிசையில் 3 இனிமையான பாடல்கள் நமக்காக வலம் வர இருக்குது. முதல் பாடல் SPB அவர்களுடைய இசையில், அவரே பாடியிருப்பார். ரொம்ப இனிமையான ஒரு பாடல் கேட்க போகிறோம், சிகரம் திரைப்படத்திலிருந்து.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:30 தாண்டும் பொழுது ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில நாம பேச போறோம், புறப்பொருள் பேசக்கூடிய புறநானூறு. இதில் கூறக்கூடிய புகழ், புறநானூற்றில் புகழ் எவ்வாறு பேசப்படுகிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். புறநானூற்றில் 182வது பாடலை கடலுள் மாய்ந்த இளம்பருவழுதி அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறார். பொதுவியல் திணையும் பொருண்மொழி காஞ்சி துறையும் சார்ந்தது இந்த பாடல். தன்னலமில்லாத சான்றோர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் நிலை பெற்றுள்ளது அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை வந்து இந்த பாடல் எடுத்துரைக்குது. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பின்னாடி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி, இவர் சங்ககால பாண்டிய வேந்தர்களில் ஒருத்தர். இவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். கடலில் சென்றபோது இறந்தமையால் கடலுள் மாய்ந்த என்ற அடைமொழி வந்து பெற்றிருக்கிறார். இந்த உலகம் இன்றும் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு அதற்கான விளக்கத்தையும் அந்த பாடலை அவர் எழுதி அந்த 182வது பாடலை வந்து சொல்லுதுங்க. புகழெனின் உயிரும் கொடுக்குவர், தமிழர் தம் வாழ்வில் பெறுவதற்கு அறிய பேராக புகழை வந்து கருதியிருக்காங்க. புகழ் வருமென்றால் உயிரையும் கொடுத்து விடுவர் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல். அவர்கள் தம் உணவை பிறரோடு பகிர்ந்து உண்பர். தமிழர்கள் யாரையும் வெறுக்க மாட்டர், சோம்பல் அற்றவர், பழிக்கு அஞ்சுவர், பழியோடு வரும் செல்வத்தை விரும்பார், தமக்கென வாழார். இந்த தன்மைகள்லாம் உடையவர் இருப்பதால தான் இந்த உலகம் இன்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாண்டியவேந்தர்.

மஞ்சுவர். அந்த துன்பம் தீரும் வரைக்கும் சோம்பி கிடக்க மாட்டார்கள். புகழ் கிடைக்குமெனின் அதன் பொருட்டு தம் உயிரையும் கொடுப்பர். பழி என்றால் அதனோடு உலகம் முழுவதையும் பெறுவதானாலும் அதனை ஏற்க மாட்டார்கள். மனத்தின் கண் மாறுபட்ட எண்ணங்கள் இல்லாதவர்கள். இத்தகைய மதிப்புமிக்க தன்மையோடு தமக்கென்று முயலாத வலிய முயற்சியை கொண்ட பிறர்க்கென முயல்பவர்கள். இந்த பண்புடையோர் இருப்பதால்தான் இன்னும் இந்த உலகம் நிலை பெற்றுள்ளது.

அந்த பாடல் என்ன? 182வது பாடல். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல் 9 அடிகளை கொண்டது. அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நாம் பார்ப்போமா. இந்திரருக்குரிய அமிழ்தம் தெய்வத்தின் அருளாலோ தவத்தாலோ கிடைக்குமாயினும் அதனை இனிதென்று கருதி தனியாக உண்ணமாட்டார்கள். யாரோடும் வெறுப்பு இல்லாதவர்கள், பிறர் அஞ்சக்கூடிய துன்பங்களுக்காக தாமும்

அதனால் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தான் தமிழர்கள் பெரும் பேராக கருதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த தம் உணவை பிறரோடு பகிர்ந்து உண்ணும் அந்த பழக்கம் யாரையும் வெறுக்க மாட்டாத ஒரு நிலை, சோம்பலே இல்லாதது, பழிக்கு அஞ்சக்கூடிய ஒரு எண்ணம், பழியோடு வரக்கூடிய செல்வம் வந்துச்சு.

அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை என்று விட்டுவிடக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி தமக்குன்னு வாழ வேண்டாம், பிறருக்காகவும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தன்மைகளை உடையணும் இருக்கணும் அந்த உடையவர்கள் தான் வந்து உலகம் இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இந்த 182வது பாடலில் சொல்லியிருக்கிறாரு.

புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்பது இந்த சான்றோர்களின் சிறந்த பண்பை வந்து குறிக்குது. இந்த பாட்டின் திணை துறை விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திணை வந்து பொதுவியல், புறத்திணைகள் அனைத்திற்குமே பொதுவான செய்தி இது வந்து சொல்லுது, அதனால் இது பொதுவாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சான்றோர் தம் இயல்பு கூறினமையால் பொதுவியல் திணை கூறியதாயிற்று அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பாட்டின் துறை பொருண்மொழி காஞ்சி துறை, சான்றோருக்கு உரிய பண்புகள் சொல்லப்பட்டதால் பொருண்மொழி காஞ்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.

இன்றைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பேசினோம் புறநானூற்றில் புகழ் அந்த 182வது பாடல் இனிமையான பல விஷயங்களை சொன்னதை நாம் பார்த்தோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம், பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் இரவு 10 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் இந்த இனிய இரவு பொழுதில் நேயர்களுடைய மனதில் நின்ற இனிய பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசி நீங்களும் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் முறையான 256-1133. வாங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். உடையாம்பொழியிலிருந்து சுதா மேடம் முதல் நேயரா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து பாட்டு பாடாத படத்துல வந்து எந்த கண்மணிக்குள்ள எந்த சின்ன கண்ணனை எந்த செல்ல கண்ணனை இருக்கும்.
0: ஆஹா, இனிமையான பாட்டு கேட்டுருங்க. கேட்போமா?
1: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு. பாடல் இது வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: பத்து மணி மூன்று நிமிடங்களாக சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனிதர்களுடைய பாடல்கள் கேட்க போகிறோம். நீங்களும் பங்கு பெறுவதற்கு அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு 2561-1133. அடுத்த நேரம் வராங்க. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் உங்களுக்கும்.
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு அவர்கள் படத்துல இருந்து
0: அந்த பாட்டு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க. எஸ் ஜானகி அம்மா பாடி இருக்காங்க பாடல். இதோ

0: இனிய பாடல்கள் தொடர்ந்து நம்ம கேட்க போறோம் நேயர்களுடைய விருப்பத்துல. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சார்.
0: ஆஹா, உங்களுக்கும் இனிய வணக்கம்.
1: மதுரை ஜவகிருப்பத்திலிருந்து உங்கள் நண்பர் சார் ஆண்டனி. மகாராஜா சாருக்கு இரவு வணக்கம்.
0: உங்களுக்கும் இரவு வணக்கம் சார். என்ன பாடல் கேட்கலாம் சார் ஆண்டனி சார்?
1: சிவப்பு மல்லி திரைப்படம் சார்.
0: பாடல் இதான் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் இரவு 10:13 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்பதற்காக இணையும் நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. அன்பு தம்பிக்கு இரவு வணக்கம் சொல்லுவது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து
0: சிங்காரபுரம் ஐயா. நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். நல்ல மேகாத்தி ஜிலு ஜிலு ஜிலுன்னு
0: இருக்கியா? சரி, ரொம்ப சந்தோஷம், சூப்பரா இருக்குது கேக்குறதுக்கு. என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம்ம பொன்னகை மன்னல்ல சிங்களத்து சின்ன கோயில் அந்த பாட்டை போடுங்க.
0: இது வந்துட்டே இருக்கு, போட்டுட்டோம், கேட்டு ரசிங்க. நேர்களே, நீங்களும் கலந்துக்கலாம், கால் பண்ணுங்க 0462-256-1132. இன்னொரு எண் 256-1133.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இந்த இரவு பொழுதுல அடுத்த இனிமையான பாடல் யாருக்காக அப்படின்னு பார்க்க போறோம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: தென்காசி மாவட்டம் ஆடலிருந்து மிக்கேல்ராஜ்.
0: மிக்கேல்ராஜ் சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: சார், தூங்கா தம்பி தூங்கால இருந்து நானாக நான்
0: இல்லை. இனிமையான பாட்டு கேட்டிருக்காங்க, பாடலை கேளுங்க குடும்பமா. இதை வந்துட்டே இருக்கேன்.

0: இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட 10:24 நிமிடங்களில் நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கிறேன். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பேசி உங்களோட பாட்டும் கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1133 இன்னொரு எண் 256-1133. வாங்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். என்ன பாடலில் உங்களுடையதுன்னு. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சிந்தாமணியிலிருந்து முத்து பேசுகிறேன்.
0: ஓகே சிந்தாமணி முத்து மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிற மாதிரி தெரியுதே.
1: என்ன
0: பாடல் நீ கேக்க போறீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கேன் சொல்றீங்க. இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க பாடல் உங்களோட. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442-249-684-58. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி AGNCHN number 1@gmail.com.

0: 10:29 சரியாக ஆகும்போது இணைஞ்சிருக்கிறோம். சுகமான ராகங்கள் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். உங்களுக்கும் பேர் சொல்லிருங்க. லாலா குடியிருப்புல இருந்து பூமாரி மேடம் வந்திருக்காங்க. என்ன பாடல் இன்னைக்கு உங்களோடது?
1: பாடலும்
0: வருது, அப்படியே கேட்டு பண்ணுங்க. ஏதோ நிகழ்ச்சியில

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இந்த இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களுடைய விருப்பத்தில் சுகமான ராகங்கள். 10:35 நாம கூட பேசுறதுக்காக வரக்கூடிய நேர் அடுத்து யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: இரவு. வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சார். உங்களுக்கும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு. தூரம் ரொம்பங்கிறதுனாலயும் ரொம்ப லேட்டா வரீங்களா இல்லையா? என்ன படம் கேக்கலாம்? என்ன பாடல் கேக்கலாம்? இன்னைக்கு எந்த படத்துல இருந்து?
1: சின்ன ஜெர்மன் படத்துல இருந்து ஒரு

0: இல்ல, திருநெல்வேலிக்கும் திண்டுக்கலுக்கும் தூரம் ரொம்பங்கிறதுனால எப்பயாச்சும் தான்
1: பார்க்கலாம்
0: வரீங்களான்றேன்.
1: சார்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க சார், என்ன படம் கேட்கலாம், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு, எந்த படத்துல இருந்து?
1: சின்ன ஜெர்மின் படத்துல இருந்து
0: ஆ
1: ஒரு மந்தாரப்பூ.
0: சரி, ஓகே, கேட்போமா பாட்டு?
1: நன்றி சார், நன்றி சார்.
0: மனோ சாரும், நன்றி, மனோ சாரும் சித்ராமாவும் பாடியிருப்பாங்க. இசை ஞானி இசையில ஒரு இனிமையான பாடல் இதோ வந்துட்டு இருக்கு.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் நேரம் சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: தங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது சென்னியாசி மாவட்டம் பாவூர் சித்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். பாவூர் சித்திரம் புஷ்பலதா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் செம்மையா சூப்பரா இருக்கோம்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேடம். என்ன பாடல் இன்னைக்கு அப்படியே சொல்லிருங்க.
1: ஊமை குயில் படத்துல இருந்து
0: நன்றி. இதை வந்துட்டே இருக்கு பாடுறது உங்களோடது. நேர்களை நீங்களும் பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கூட நேரம் இருக்குது. கால் பண்ணுங்க 0462-625-611-3. இன்னொரு 2561-3.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்கள் தொடர்ந்து கேட்க போறாங்க நம்ம நேயர்கள். அடுத்து யார் வராங்கன்னு பாப்போமா? வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்தாச்சு நம்ம.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு. நான் மேல சொக்கம்பட்டில இருந்து மூர்த்தி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, மேல சொக்கம்பட்டி மூர்த்தி சார், என்ன பாட்டு இன்னைக்கு உங்களோடது?
1: பூவரசன் திரைப்படத்திலிருந்து ராசா தீராசா.
0: சரி, வந்துட்டே இருக்கு. கேட்டரசிங்க பாடலை

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க.
1: இரவு நிகழ்ச்சி அறிஞர் வழங்கிட்டு இருக்கோம் சார். அன்பு அறிப்பாடு வணக்கம் சொல்வது உங்க அன்பு நேயர் பார்க்கணும். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும். வசந்தா மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க மேடம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்மனச்சலம் படுத்தது காண கருங்குயிரை காதல் ஒரு பாவம் அந்த பாட்டு பாடுங்க சார்.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. ஏதோ பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்கம்மா. நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நாம் சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்னம்.
0: நலமாக இருக்கிறேன். நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க கனகரத்னம் சார்?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க சார், நிறைவு பாடல் என்ன சொல்லுங்க, உங்களோட நிறைவு பாடல்.
1: சார், எங்க ஒரு காவக்காரன் படத்திலிருந்து பி சுசிலா அவங்க அப்பாருன்னு பாட்டு ஆசையில பாத்துக்கிட்டு.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. பாடல் நம்ம கேட்கலாம்.

நேயர்களே, நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேரம் இரவு 11 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள்

பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால் உரை வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். காலை 6:15 வணக்க புகழ் பக்தி பாடல்கள். நாளை காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நாளை காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 போட்டியின் தினசரி நிலவரம். 7:35 தொடர்ந்து வணக்கம் பரணியில் ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களின் ஆயுதம் எது கேடயம் எது என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு, இதில் கோவாவின் ஃபவுண்டைன் ஹாஸ். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மதியம் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே. உங்கள் வீட்டில் அதிகம் சொல்லப்படும் வசனம் எது என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதியுதவி திட்டம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் காளானின் நன்மைகள். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

பிற்பகல் 2:15 திரையருவி நிகழ்ச்சியில் இனிய பாடல்கள், 3:02 குக்கு நிகழ்ச்சி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி. மாலை 5:02 படமும் பாடலும், இதில் 2013 வெளிவந்த திரைப்படங்கள் மற்றும் திரைப்பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். நாளை 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும். 28:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம் வழங்குபவர் கருவநல்லூர் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல். 10:00 சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி. இந்நிகழ்ச்சியில் நாளை நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்களின் விருப்ப பாடல்கள். தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை 102.6 ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், ஜலி அஞ்சல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பாய் அபினீத் சுக்லா. India and Australia today adopted a new joint declaration on defense and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் எங்கு வீட்டு பிள்ளை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: குட் நைட்.
1: திரைகாந்தத்தில் பி. சுசீலா தனித்து பாடியுள்ள பாடல் படம் ஆயிரத்தில் ஒருவன்.

0: வழித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைக்காலம் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं प्रशांत कुमार।

தன்னா தானண்ணா தன்னண்ணா தானண்ணா. அண்ணே என்னண்ணே அக்கா முன்னாடியெல்லாம் பாட சொல்றீங்க அண்ணே?

0: அரிதாரத்த பூசிக்கொள்ள ஆசை, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆசை. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
1: பொன்னம்மா பொன்னம்மா?
2: என்ன குப்புசாமி நை நைன்னுட்டு?
1: என்ன பொன்னம்மா, நீயாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லக்கூடாதா?
2: எதுல சேர்க்க சொல்ல?
0: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரக்கமண்டு பண்ணம்மா, நம்ம வாத்தி யாரு என்ன சொல்லுவாரோ.

பண்ணோமா? ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, நீயே என்னை பற்றி வாஜக்கிட்ட சொல்லனா வேற யார் சொல்லுவாங்க? ஆ, நீ இப்ப அப்படிதான் பேசுவ? அப்ப நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறா?

சொந்தம் கொள்ள ஆளும் இல்ல, வாடகைக்கு ஆள் பிடிக்கிற. நீ தவளைகளை கூட்டி வச்சு தப்பு தப்பா கத்த வச்சு சூரியனை எச்சரிக்கிற.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை. பரிசு, தர்மம் தலை காக்கும், பெரிய அடுத்த பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் அரங்கேற்றம், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் இடம்பெறுவது அரங்கேற்றம் படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த அரங்கேற்றம் படப்பாடல்களை பாடியவர்கள் பி. சுசீலா, எஸ் பி. பாலசுப்ரமணியம், எல். ஆர். ஈஸ்வரி ஆகியோர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. தாய் மூகாம்பிகை படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, TKS கலைவாணன் ஆகியோர் பாடிய பாடலோடு இனிதே புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

நேரம் 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தனார் படத்திற்காக MM தண்டபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல்.